நேரம் காலை 5:49. இது ஆகாஷ் வாணி, மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ். இன்று சகாண்டு 1948, வைசாக மாதம் 20 நாள், பராபவ வருடம் சித்திரை மாதம் 27 நாள், மே மாதம் 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாகவும் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் இனிதே அழைக்கிறது. இது ஆகாஷ் வாணி மதுரை, மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்றைய ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது.

0: ஓர் உயிரை விட்டு பிரிந்த உடம்பை பிணம் என உணர்ந்தால் தெளிவான அறிவுடையவர்கள் அதனை உண்ணமாட்டார்கள். குறள் எண் 258, அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன்.
0: ஓர் உயிரை விட்டு பிரிந்த உடம்பை பிணம் என உணர்ந்தால் தெளிவான அறிவுடையவர்கள் அதனை உண்ணமாட்டார்கள். குறள் எண் 258, அதிகாரம் புலால் மறுத்தல்.
2: நேரம் காலை 5:54. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கிருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சிகள்.

இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை. காலை 6:35 ஒரு சொல் கேளில் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 6:45 மாநில செய்திகள். காலை 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். காலை 7:00 காலை தென்றல். காலை 7:10 மதுர தென்றல். காலை 7:15 தமிழில் செய்திகள். காலை 7:25 நலமாய் வாழுக. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் மு பத்மாவதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 1. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். முறைய காலை 7:35 காலை 8:02 காலை 11:02 மதுர தென்றல். காலை 8:00 செய்தி சுருக்கம். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு நிகழ்ச்சியாக. காலை 9:00 இசைப்பெட்டகம். காலை 10:00 செய்தி சுருக்கம். காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல். காலை 11:00 செய்தி சுருக்கம். மதியம் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். மதியம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மதியம் 12:10 சங்கீத சாரல் பவதாரணி அனந்தராமன் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின் இசை. எம் குருராஜ் அவர்களின் மிருதங்கம் இசை. மதியம் 12:40 தமிழில் செய்திகள். மதியம் 12

12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 12:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசை பயிற்சி, ஆசிரியர் சீதா நாராயணன், மாணவர்கள் எஸ் வர்ஷினி மற்றும் விஸ்ருதி கிருஷ் அவர்கள்.

மதியம் 2:55 வானிலை அறிக்கை, மதியம் 3 மணிக்கு மதுரத்தென்றல், மாலை 4 மணிக்கு சுற்றமும் நட்பும் நாடகம். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். மதுரை மாவட்டம் ஜிஆர் நகர் அஜிமாஸ் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 5:30 கிராமிய தின்றல். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வீரகுமார் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். மாலை 6:10 ஒரு பட பாடல்கள். மாலை 6:30 மாநில செய்திகள். மாலை 6:40 மதுரத்தின்றல். மாலை 6:55 சேவை செய்திகள். இரவு 7 மணிக்கு மதுரத்தின்றல். இரவு 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன் அவர்கள். இரவு 7:15 தமிழ் செய்திகள். இரவு 7:25 பண்ணை செய்தி. இரவு 7:30 மண்ணும் மணியும். பழ பயிர்களில் கோடைக்கால நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து அலங்காநல்லூர் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் ஆர் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள். விடைபெறும் முன் இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. இரவு 8:05 மதுரத்தின்றல். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். இரவு 9:15 ஓல்டு ஹிட்ஸ் ஃபிலிம் சாங்ஸ். இரவு 10:00 ரவி வாஸ்ரியா அகில் பாரதிய சங்கீத சபா வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீணா இசை டெல்லி அஞ்சலாக. இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இரவு 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மறு ஒலிபரப்பு மறுநாள் காலை 5:45 இருந்து.

வாசிப்பவர் முகமது. பிரதமரின் காப்பீட்டு திட்டம் உட்பட மூன்று சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில்

0: போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:02 25
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: நேரம் காலை 6:04:15. நேர்களை காத்திருப்போம். இன்னும் சில நொடிகளில் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும். டெல்லி அஞ்சலாக.

0: a new government in the Union Territory. Mr. Rangasamy will be sworn in as Chief Minister on May 13th. Mr. Rangasamy is set to assume office as Chief Minister for a fifth term after the AINRC-led NDA secured a comfortable victory in the Union Territory election. The top brass of the Congress party held a meeting in New Delhi yesterday to discuss government formation in Kerala. The meeting, convened by Congress chief Mallikarjun Kharge at his residence, was attended by senior party leader Rahul Gandhi, party general secretary in charge of the state Deepa Das Munshi, general secretary organization K.C. Venugopal, and senior Kerala leaders Ramesh Chennathalia and V.D. Satishan. The party said Mallikarjun Kharge and Rahul Gandhi will take the final decision on the new Kerala Chief Minister and the name will be announced very soon. Defence Research and Development Organisation DRDO has successfully conducted an extensive long-duration test of its actively cooled full-scale scramjet combustor in Hyderabad. Ministry of Defence said that the test achieved a runtime of over 1,200 seconds, surpassing the earlier 700 seconds test held in January this year. The successful test positions India at the forefront of advanced aerospace capabilities and continuously emerging war technologies. It also validates both the combustor design and the capabilities of the state-of-the-art test facility, strengthening India's hypersonic cruise missile development program. The centre has moved to significantly strengthen protections for outsourced and contractual workers engaged across central ministries, departments, autonomous bodies and central public sector enterprises through a new set of procurement-linked compliance measures for the labour codes. The Ministry of Labour and Employment said the reforms aim to ensure timely payment of wages, mandatory remittance of social security contributions, greater accountability of contractors and principal employers, and stronger enforcement mechanisms against violations of labour laws. The US has proposed to increase the minimum wages paid to hire an employee under the H-1B visa program by 30% over the previously fixed limits, a move the administration claims will help prevent foreigners from undercutting salary of US nationals. India's under 15 girls delivered commanding performances in the semi-finals at the Asian Boxing Under 15 and Under 17 Championships, with 9 boxers advancing to the finals across weight categories in Tashkent yesterday. In IPL cricket, Gujarat Titans defeated Rajasthan Royals by 77 runs at the Sawai Mansingh Stadium in Jaipur last night. Today, Chennai Super Kings and Lucknow Super Giants will clash at M.A. Chidambaram Stadium. And that is the end of this news bulletin.
1: Neram Kalai, 6 mani 10 nimidam.
2: Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
3: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அற ஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார்.

0: தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளை தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடிச் செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்து கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிறையே தாம் மாய்ந்தனரே என்ற புறநானூற்றுவரின் நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம், துன்பம், ஆசை, நிராசை, மகிழ்ச்சி, வருத்தம், கருணை, கண்ணோட்டம், கடமை, பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அனையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையை கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால்தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 700

நேரம் காலை 6:15. தொடர்ந்து கேட்கிருக்கீங்க பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக லிங்கஸ்தாதகம் என்ற பாடல் ஒலிக்கருக்கு பாடியிருக்கிறாங்க வி. காசி விஸ்வநாத் மற்றும் என். எஸ். பிரகாஷ்ராஜ் அவர்கள்.

நேரம் காலை 6:19. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது பக்தி மாலை. தொடர்ந்து ஆற்றங்கரை பிள்ளையாரை அப்படின்ற கானம் தான் ஒலிக்க இருக்கு. இணைந்திருங்கள், இது பக்தி மாலை.

நேரம் காலை 6:25. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது பக்தி மாலை. தொடர்ந்து பக்தி மாலையில் பள்ளியில் அப்படின்ற பாடல் தான் கேட்க இருக்கீங்க. ஏஆர் ஷேக் முகமது அவங்க குரலில் கேட்டு ரசிக்கலாம். இது பக்தி மாலை.

நேரம் காலை 6:32 15 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேர்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

இன்று முதல் புத்தம் புது பொலிவுடன் மலர காத்திருக்கும் முதன்மை அலைவரிசை. மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இசை நிகழ்ச்சி, திரைகானம், இலக்கியம், நாடகம் என பல பரிணாமங்களோடு இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளோடு புது பொலிவுடன் மலர காத்திருக்கிறது. முதன்மை அலைவரிசையின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இன்று முதல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: நேரம் காலை 6:34. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, மண்வள அட்டை பயன்கள் மண் இயற்கை நமக்கு அளித்த விலை மதிக்க முடியாத செல்வமாகும். இந்த மண்ணின் வளம் அதில் அடங்கியிருக்கும் தாதுக்கள் மற்றும் பயிர் உணவு சத்துக்களால் பொருந்தியிருக்கிறது. மண்ணில் நாம் பயிர் செய்யும் பயிர்களின் வளர்ச்சியும் அவற்றின் மகசூலும் அம்மண்ணின் வளத்தை பொறுத்தது. மண்ணின் வளம் இயற்கையில் அமைந்த ஒன்று என்று தோன்றினாலும் அது மண்ணிற்கு மண், இடத்திற்கு இடம் மாறுபட்டதாக உள்ளது. தொடர்ந்து பயிரிடுவதன் காரணமாக மண்ணில் உள்ள பயிர் உணவு சத்துக்களின் அளவு குறைந்து மண்வளம் பாதிக்கப்படுகிறது. எனவே மண் வளத்தை பேணி காப்பது வேளாண் மக்களின் முக்கிய கடமையாகும். மண்ணின் வளத்தை காப்பதற்கு பல முறைகள் இருப்பினும் மண் இழந்த பயிர் உணவு சத்துக்களை செயற்கை உரங்களின் மூலம் ஈடுகட்டுதல் ஒரு மிக முக்கியமான வழியாகும். இம்முறையில் அதிகமாக பண முதலீடு தேவைப்படுவதுடன் தேவையற்ற சத்துக்களை மண்ணிற்கு இடுவதன் மூலம் பொருள் விரயம் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க மண்ணில் உள்ள சத்துக்களின் உரச்சத்துக்களை இடுதல் அவசியம். இவற்றை அறிந்து கொள்ள மண்வள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வயலில் சத்துக்களின் அளவு எவ்வாறு உள்ளது என்ற தகவல் கிடைக்கும். காராமிலத்தன்மை எந்த அளவில் உள்ளது என்ற குறிப்பு இருக்கும். அதிக மகசூல் பெற எந்த அளவு உரம் அளிக்க வேண்டும் என்ற குறிப்புகள் இருக்கும். மண் சீர்திருத்தங்கள் எவ்வளவு இட வேண்டும், எவ்வாறு இட வேண்டும் என்ற தகவல் காணப்படும். இயற்கை விவசாயம் செய்வதற்கு மண்வள அட்டையின் வழிகாட்டுதல் அவசியம் தேவைப்படும். பயிர் சுழற்சி திட்டமிடலுக்கு மண்வள அட்டை முக்கியமாக பயன்படும். பொதுவாக மண்ணின் கலர், உவர் தன்மை, அமிலத்தன்மை, சுண்ணாம்பு அளவு, மண்ணயம், மண் ஆழம் இவற்றை அறியாமல் பயிர்

0: செய்வதும் உரமிடுதலும் தவறாகும். வழிந்தோடும் நீர் மற்றும் காற்றோட்டம் ஆகியவற்றால் மண்ணின் வளம் குறைந்து விடுவதுண்டு. இந்நிலையில் மண் பரிசோதனை மூலம் மண்ணின் ஒவ்வொரு சத்துக்களும் எந்த அளவில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். பின் அந்த மண்ணில் சத்து குறைபாடுகளை அறிந்து கொண்டு மண்ணில் சத்துக்களை சரிசம விகித அளவில் நிலைநிறுத்த முடியும். இவ்வாறு மண் பரிசோதனை செய்து சத்துக்களை சரியான விகிதத்தில் நிலைநிறுத்துவதன் மூலம் பயிரின் உற்பத்தி மற்றும் லாபத்தை மேம்படுத்தலாம். மண் பரிசோதனை செய்வதால் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பயிர் தேர்வு, ரகத்தேர்வு மற்றும் சரியான அளவு உரத்தேர்வு ஆகியவற்றை செய்யலாம். இவ்வாறு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் களிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்போ இந்த ஆடுகளில் நோய் மேலாண்மை அதை எப்படி நீங்கள் பண்ணுறீங்க?
2: நோய் மேலாண்மை நம்ம கொட்டில் முறை வளர்ப்பில் வந்து நோய் வர்றது ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம வேறு இடத்துக்கு அனுப்ப போகிறதில்ல, அதோட யூரின்லேயோ அதோட சாணத்துலேயோ அது இருக்க போகிறது கிடையாது. அது மேலே க்ளீனாக தான் இருக்கும். எப்போவுமே வேக்சின் போட்டுருவோம். ரத்த கலைச்சல் வருஷத்துக்கு கூடவே காண ஊசி போட்டுருவோம். 6 மாதத்துக்கு கூடவே இந்த ரத்த கலைச்சல் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் நம்ம பக்கத்துலேயே வெட்டினரி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கேட்டால் கொடுத்துருவாங்க, அவங்களே வந்து நேராக போட்டு விட்டு போயிடுவாங்க. மேடம், இந்த தடுப்பூசி மூலிமா தான் நோய் மேலாண்மையை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஒரு சில நேரங்களில் செட்டை க்ளீன் பண்ணுறது பொட்டாசியம் பெர்மனேட் இந்த மாதிரி தண்ணி வச்சு நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு நோய் ஒரு கழிச்சல் ஒரு ஆட்டுக்கு வந்துச்சுன்னா இமீடியட்டாக அதை செப்பரேட் பண்ணிடுவோம். அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பட்டிட்டு தான் மறுபடியும் அந்த பண்ணையோட கொண்டு விடுவோம். அப்படி மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா உடனே இமீடியட்டாக செட்டை க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நோய் மேலாண்மை தடுத்த முடியும். முடிஞ்ச அளவுக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி தான் பெஸ்ட் மேடம்.
1: அடுத்து புறா வளர்க்கறது தான் சொல்லியிருந்தீங்க, புறா வளர்த்து எப்படி அதை இது பண்ணுறீங்க?
2: புறா வளர்க்கறது நம்ம வளர்க்கவே வேண்டியதில்லை மேடம், அது இருக்கிறதுக்கு இடம் செஞ்சு கொடுத்துட்டா போதும். அது ஒரு சும்மா ஒரு 40 ஜோடி ஒரு 40 பேர் ஒரு 80 புறா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதத்தில் 3000 ரூபா நீங்கள் அதுக்கு பக்கமே போகாமல் நீங்கள் அதில் இன்கம் எடுக்கலாம். அவ்வளோ வாண்டட் இருக்குது அதுக்கு, கேட்குறாங்க குஞ்சு பொறிச்சோன்னே குஞ்சுக்கு, அது மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறனால அது வந்து நிறையா வாங்குறாங்க. எங்களாலலாம் சப்ளை பண்ணவே முடியல.
1: புறாவில் எந்த வகையை நீங்கள் வளர்க்குறீங்க?
2: இந்த சவடால்னு சொல்கிறாங்க மேடம், அதுதான் வந்து இப்போது அந்த பேன்சிலாம் நிறைய இருக்குது, அதுக்கெலாம் நம்ம நிறைய கேர் பண்ணிக்கணும், அதை நம்ம பராமரிக்கணும், அது பறந்து போகாது, உள்ளேயே ஃபீட் கொடுக்கணும். இந்த மாதிரி வகை புறா வந்து நாட்டு புறா மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி பூ வந்து ஓப்பனில் போயிடும், நம்ம ஃபீடு கொடுக்கணுங்கிற தேவையில்லை. அதிகமாக கூண்டுகளில் குஞ்சு இருக்கும்போது ஒரு கம்பு மக்காச்சோளம் அந்த மாதிரி நம்ம உள்ள கூண்டில் வச்சா போதும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீடு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக. வெயில் காலங்களில் கொஞ்சம் தீவனம் கொடுக்க வேண்டியிருக்கும், மற்ற நாள்களெல்லாம் நார்மலாக இப்போ எல்லாம் வந்து தீவனமே கொடுக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா வயல்லாம் நிறைய இடத்துல கருது போட்டு அடிச்சிருப்பாங்க, அந்த விதைகள்லாம் முத்திக்கி வந்துருக்கும் இருக்கும், அந்த இதை கலெக்ஷன் பண்ணிக்கிறோம். அதனால இந்த ஒன்று கொடுக்க தேவையில்லை. இதுக்கு மேலே ஏப்ரலுக்கு மேலே போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தீவனம் கொடுக்க முடியும்.
1: இது எப்படி முட்டை போட்டு தானே அடைக்காது கொஞ்சம்?
2: கண்டிப்பாக 18 நாளில் குஞ்சு பொறிச்சிடும் மேடம். ஒரு பேர் வந்துட்டு உங்களுக்கு 65 நாளுக்குள்ளே வந்து ஒரு பேரை நம்மளுக்கு கையில் கொடுத்துரும், இமீடியட்டாக அடுத்து முட்டை வச்சிடும். 100 நாளுக்குள்ளே 2 பேர் எடுத்துலாம் வச்சுங்க, ஒரு 4 புறா எடுத்துலாம் ஒரு பேர் இருந்ததுன்னா.
1: அடுத்தது அந்த காளான் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, சிப்பி காளான் வளர்ப்பு. இப்போ சிப்பி காளான் வளர்ப்புலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு, கிரே கலர், பிங்க், அந்த மாதிரி. நீங்கள் எந்த மாதிரியான காளான்?
2: எங்களுக்கு ஒயிட் தான் மேடம் பண்ணுறோம். கிரே பிங்க் அப்படிங்கிறது வந்து இருக்குது, பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயாவது இருக்கும். நம்ம ஜனங்களுக்கு பிடிச்சது வந்து இந்த கலர் தான், இதுதான் காளான் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க.
1: நீங்கள் இந்த காளான் வளர்ப்பு எந்த மாதிரி எந்த ஒரு குடியில் அமைச்சு பண்ணுறீங்க?
2: தென்னை கித்துக்கொட்டையை தான் மேடம் போட்டிருக்கோம். நிறைய இடத்துல பில்டிங் மாதிரி சுவர் பிடிப்பாங்க, நம்மளும் தான் ஒரு 70 நாளுக்குள்ள 20 நாளுக்குள்ள 20 நாள் நாள்குள்ள 20 நாள்குள்ள ஒரு கேப் கிடைக்கும் 10-10 நாள் கேப்ல கிடைக்கும். அப்படி மாதிரி 2-2.5 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு காளான் கிடைக்கும். இப்போ நம்ம 80 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம வந்து பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போதும், வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண போதும். ஆல்ரெடி ஸ்பாகர் எல்லாமே இருக்கனால ஒரு பட்டன் போட்டு வர்றது, காளானா பறிச்சுட்டு வர்றது, பேக் பண்ணுறது, அது மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க்காக இருக்கும். அப்படி பார்க்கும்போது 2 கிலோ 200 ரூபா நம்ம சேல் பண்ணோம் ரீட்டெயிலில், 2 கிலோ 500 ரூபா கிட்ட ஒரு பேக்கு சேல்ஸ் ஆகும் 70 நாளில். இதை நாங்கள் எப்படி ஒரே டைமில் போடாமல் என்ன பண்ணுவோம்னா ஒரு வாரத்துக்கு 50 பேக்கு, அப்போ தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக காளான் இருந்துகிட்டே இருக்கும். எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேக் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்படிங்கும்போது 50-50 பேக்காக போட்டு வரும்போது ஃபஸ்ட்டு போட்ட 50 பேக் 70 நாளில் காலியாகிடும், திருப்பி அதுலேருந்து ரீஃபில் பண்ணிட்டு வந்துடுவோம். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 6 கிலோ 7 கிலோ வருதுன்னா நம்மளுக்கு 500 ரூபா வந்து உழைப்புங்கிறது ரொம்ப கம்மி. அந்த பேக் போடுறதுக்கு ஒரு 1 ஹவர் தான் டைம் ஆகும், பராமரிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் தான். வீட்டு வேலையை பார்க்க தோட்ட வேலையை பார்த்துட்டு அதை சைடில் பார்த்துக்கலாம். இதில் நிறைய பேர் அதை பண்ணிட்டு விட்டுருக்காங்க.

0: ஆனால் இந்த விற்பனை வாய்ப்பில் தான் விடுறாங்க, ஏன்னா ஒரு நாள் அது கெட்டு போயிடும், அதுக்குள்ளே நம்ம விற்கணும்.
1: இல்லை இப்போ மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா காளான் சொல்லிட்டு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க.
0: இல்லை அது பட்டன் காளான் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்களோட ப்ளஸ் வந்து அதுதான், ஏன்னா அது அது உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கடினமானது. பெட்டு ரெடி பண்ணுறதுக்கே 40 நாள் அது டைம் எடுத்துக்கிறோம். பட்டன்
1: படுக்கை
0: பட்டன் காளான் அந்த பட்டுக்கு அதெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு. ஆனால் இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு 14 மணி நேரம் போதும் இதை ப்ராசஸ்க்கு. இதை ஏன் பெரிய கம்பெனிக்காரங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க ஸ்டாக் வச்சு விற்க முடியாது. இது
1: ஒன்டே மட்டும்தான்.
0: இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான், அவங்களுக்கு பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லோக்கலில் இருக்கவங்களுக்கு. நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நம்ம ஒரு நாளைக்கு 20 கிலோ காளான் அல்லது 30 கிலோ காளான் வந்து சுற்று வட்டார கிராமத்தில் அழகாக வித்துடலாம் மேடம். இப்போ நீங்கள் காய் கடைக்கு போனீங்கன்னா பட்டன் காளான் நிறைய கிடைக்கும், சிப்பி காளான் கிடைக்காது. கன்சியூமர் வாங்கணும்னா கூட கிடைக்கல. ஆனால் இங்கே வளர்த்துறவங்க வந்து அதை எடுத்து ப்ராப்பராக ஒரு 6 மணிக்குள்ளே அந்த காய் கடைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற இதை பண்ண முடியாதனால ஃபெயிலியர் ஆகி விட்டுருவாங்க மேடம். ஆனால் இதை கரெக்டாக பண்ணோம்னா இது மாதிரி ஒரு லாபம், ஏன்னா ஒரு ஏக்கர் நீங்கள் விவசாயம் பண்ணி எடுக்கிற வருமானத்தை ஒரு 5 சென்டில்
1: உற்பத்தி
0: பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுறப்ப மழையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும், வெயிலை பார்க்க வேண்டியிருக்கும், காற்று அடிக்குதா சூறாவளி அடிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். இதை அப்படி கிடையாது, நம்ம ரூம் அளவுக்கு ஒரு ரூமை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும்.
1: டெம்பரேச்சர் எல்லாமே செட் பண்ணி
0: அதான் மேடம், அதான் ஒரு ரூம் அளவுக்கு நம்ம அதை பராமரித்தாலே போதும். மற்றபடி வெயில் அடித்தா நம்ம பார்க்க அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே வேண்டியதில்லை. இது அவ்வளோதான் சிம்பிளாக, ஒரு ரூம் அளவுக்கு மெயின்டைன் பண்ணால் போதும். அந்த ஒரு ஏக்கர்
2: இன்று ஒரு செய்தியில் இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் களிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக

0: அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12 முதல் ஒரு வார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல்நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 1,00,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடுவே செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பது

வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திரு

0: நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் காலை 6:55 தொடர்ந்து ஒலிக்கிறது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
3: நில மாசு. நிலம் மாசடைகிறது நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் எல்லா இடத்துலையும், குறிப்பாக ஆலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள்னு எல்லா பகுதிகள்லையும் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. இந்த நில மாசு அப்படின்னு எடுக்கிறப்போ இதில் குறிப்பாக ஆர்சனிக் ஃப்ளூரைடு இந்த ரெண்டும் மிக அதிகமான அளவில் இந்தியாவில் காணப்படுது. மெர்க்குரி இந்த பாதரச மாசு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆபத்தான விஷயமாகவும் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளூரைடு மாசு ஏற்படுறதுனால பற்கள், குறிப்பாக குழந்தைகளுடைய பற்கள் சிதைவடைந்த நிலைக்கு தள்ளப்பட்டதை நம்ம செய்திகளில் படிச்சிருப்போம். இதுபோலவே பாதரச கழிவு அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தான ஒன்றுனே சொல்லலாம். மினாமெட்டா ஒப்பந்தம், மினாமெட்டா கன்வென்ஷன் சொல்லுவாங்க. இது ஜப்பானில் உள்ள ஒரு இடத்துடைய பேர் மினாமெட்டா அப்படிங்கிறது. இந்த ஒப்பந்தம் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். 1950களில் ஜப்பானில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, இந்த மினாமெட்டா விரிகுடா இருந்த பகுதியில் அந்த கடற்கரையை ஒட்டி இருந்த நிறைய மக்கள் ஒரு வகையான நோயால் பாதிக்கப்பட்டாங்க, நியூராலஜிக்கல் டிஸார்டரால். அந்த நோய் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களுக்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, அதற்கு காரணமாக இருந்தது அதுக்கு அருகில் இருந்த ஒரு மெர்க்குரி பாதரச ஆலை தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த பாதரச ஆலையிலிருந்து வெளிவரக்கூடிய பாதரசம் அங்கே இருக்கக்கூடிய கடலில் நேரடியாக கலக்கவிடப்பட்டது. அப்படி கலக்கவிடப்பட்ட அந்த பாதரசம் கடல் மட்டத்தில் போய் சேர்றப்போ அங்கே அது அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய வேதிவினை புரிந்து மெத்தில் மெர்க்குரியாக மாறுது. இந்த மெத்தில் மெர்க்குரி கடல்வாழ் உயிரினங்களான மீன் இனங்களால் உண்ணப்படுது. அப்படி மெத்தில் மெர்க்குரியை உண்ணப்பட்ட மீன்களை மனிதர்கள் உண்ணும் நிலை ஏற்படுகிறது. இந்த நிலை

0: அதனால் உணவுச் சங்கிலியில் நுண்ணுயிர்கள்லேருந்து அப்புறம் மீன், மீன்லேருந்து மனிதன். இந்த உணவுச் சங்கிலியில் அடுத்து இந்த விஷத்தன்மை, இந்த பாதரச விஷத்தன்மையுடைய செறிவு உணவுச் சங்கிலியின் மேல்நிலையில் இருக்கக்கூடிய மனிதனை பெரிய அளவில் பாதிச்சுது. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த பாதரச கழிவுடைய பேராபத்தை உணர்ந்து உலக அளவில் இந்த மினாமெட்டா கன்வென்ஷன், மினாமெட்டா ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. இதை நம்ம சூழலியலில் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உணவுச் சங்கிலியில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷத்தன்மை வாய்ந்த பொருளானது உணவுச் சங்கிலியில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது மேல் மட்டத்தில் அதனுடைய செறிவு மிக மிக மிக அதிகமாயிரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷத்தன்மை அங்கே இருக்கக்கூடிய ஒரு எலிகள் சாப்பிடுது அப்படின்னா 100 எலிகள் இருக்கலாம். அந்த 100 எலிகளும் ஒரு 100 கிராம் விஷத்தன்மை கலந்த ஒரு பொருளை சாப்பிட்டுச்சு அப்படின்னா ஒரு எலிக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவில் போய் சேருது. அதுவே உணவுச் சங்கிலியில் அடுத்த நிலைக்கு போகிறப்போ ஒரு பாம்பு 5 எலிகளை சாப்பிடுது அப்படின்னா ஒரு பாம்புக்கு 5 கிராம் அப்படிங்கிற அளவில் போய் சேருது. இப்போ அந்த பாம்பை சாப்பிட்ற ஒரு கழுகு அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு கழுகு ஒரு 4 பாம்புகளை சாப்பிடுது அப்படின்னா ஒரு கழுகுக்கு 20 கிராம் அப்படிங்கிற அளவில் அந்த நச்சுத்தன்மை போய் சேருது. இதைத்தான் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்களாகிய நாம் உணவுச் சங்கிலியில் இந்த மேல் மட்டத்தில் தான் இருக்கிறோம். அப்போது எங்கேயோ கலக்கப்படுகிற ஒரு கழிவு அப்படிங்கிறது இந்த உணவுச் சங்கிலியில் செறிவு அதிகமாகி கடைசியாக அது நம்ம தான் வந்து பாதிக்கப் போகுது. அப்போது ஒரு சிறு கழிவாக இருந்தாலும் அதை நிலத்தில் ஒரு பெரிய ஆலைகள் மூலமாக தான் வருதுன்னு இல்லை, நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு கழிவாக இருந்தால் கூட அதை நிலத்தில் போய் கலக்கும் பொழுது அது உணவுச் சங்கிலியில் போய் சேர்ந்து அது கடைசியில் நம்மையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வை எடுத்துக்கிட்டு நாம் கவனமாக இந்த சூழலைகளை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ். கண்ணன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனிய காலை வணக்கம் நேயர்களே. இந்த அருமையான காலை வேளையில காலை தென்றல் கேட்கலாமா? காலை தென்றல் தரும் முதல் திரை இசை பாடல் பூவி பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

நேரம் 7:05 ஆகப் போகுதுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெட்ஸில் காலை தென்றல் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. காலை தென்றல் முதல் பாடலே குயில் பாடலாக ஆரம்பிச்சிருக்கு. குயில் பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம், இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் காலை தென்றல் திரை இசை பாடல். அடுத்ததாக மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 7:10.
1: நிறுத்து, அசல் நோட்டோட ஏன் விளையாடுற?
2: ப்ரோ, இது கிழிஞ்சிருக்கு.
1: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
3: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
2: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
1: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
4: கூலாக இருங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காலை தென்றல் நிறைவடைகிறது, இனி மதுரை தென்றல் கேட்கலாமா? நல்ல தொடக்கம் நல்ல முடிவையே தரும் அப்படின்ற சிந்தனை வரிகளோடு மதுரை தென்றல் ஆரம்பிக்கப்படுகிறது. முதல் பாடலாக வருகிறது என் உயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து. அருமையான அடுத்த குயில் பாடல் இது உங்களுக்காகவே.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார்.

இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமை கோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ் நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு வி டி சதீஷன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நயனா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சடுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார

0: பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்கன்கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5:00 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்புப் பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு. பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள்.
1: தோல்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்கு. வெளியில இருக்கிற கிருமிகள்ல இருந்து, டஸ்ட்ல இருந்து, சன்ல இருந்து, இதுலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த தோல் மிகப்பெரிய காரணம். இதுல வந்து மூணு வகையான லேயர்ஸ் இருக்கு. எபிடர்மிஸ், டெர்மிஸ் அண்ட் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூன் இருக்கு. இதுல மேல் தோல், அதாவது எபிடர்மிஸ், இதுல நிறைய செல்கள் இருக்கு. அதுல முக்கியமான செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலனோசைட், அதாவது கலரை உண்டாக்கக்கூடிய செல்கள். அதுல மெலனின் அப்படிங்கறத வந்து ஒரு நிறமி உருவாகும். இது என்ன பண்ணும்னா, நம்ம செல்களுக்கு மேல ஒரு கொடை மாதிரி இருக்கும். இந்த பிக்மெண்ட் எவ்வளவு தூரத்துக்கு வெளிப்படுதோ அதை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கலர்ல இருக்கிறது. காரணம் இந்த மெலனின்ங்கற பிக்மெண்ட் தான். வெயில நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் போது இந்த பிக்மெண்ட்ஸ் டெபாசிட் ஆகிறத பொறுத்து தான் சன்ல இருந்து டேமேஜ் வராம பாதுகாக்குது. எதனால நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது புற ஊதா கதிர்கள். இதுல மூணு வகைகள் இருக்கு, அல்ட்ரா வயலட் ஏ, பி அண்ட் சி. அல்ட்ரா வயலட் ஏ அண்ட் பி தான் வந்து நம்ம ஸ்கின்ன அதிகப்படியான டேமேஜ் உண்டாக்குது. எந்த அளவுக்கு டேமேஜ் உருவாக்குதோ அதை பொறுத்து நம்மளோட தோல்களை வந்து ஆறு வகையா பிரிக்கிறோம், அதாவது ஃபிட்ஸ்பேட்ரிக் டைப்ஸ் சொல்லுவோம். இதுல இந்தியன்ஸோட டைப்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிட்ஸ்பேட்ரிக் 4 and 5. அதாவது வெளிநாட்டுல உள்ளவங்க, வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து ஃபிட்ஸ்பேட்ரிக் டைப் 1 and 3 குள்ள இருப்பாங்க. இவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபிட்ஸ்பேட்ரிக் 1 and 3 உள்ளவங்களோட ஸ்கின் வெயில்

0: எக்ஸ்போஸ் ஆகும் போது அவங்களோட ஸ்கின் சிவப்பா மாறும். ரொம்ப அதிகமா எக்ஸ்போஸ் ஆகும் போது அரிப்பு எரிச்சல் வரலாம். இதோட அதிகமா போகும் போது அவங்களுக்கு தண்ணி கொப்பள மாதிரி வரலாம். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. பாதுகாப்பு கவசம் இருக்கு இல்லையா, மெலனின்ங்கிற பிக்மெண்ட். இந்த மெலனின்ங்கிற பிக்மெண்ட் நமக்கு இருக்கிறதுனால இது கொடை மாதிரி போய் செல்ல பாதுகாத்துரும். சோ அதனாலதான் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து கருப்பு தான் ஆகும், ஆனா அவங்களோட ஸ்கின் வந்து சன் பர்ன் ஆகும். இதுதான் டிஃபரன்ஸ். நம்ம எல்லாரும் வந்து வெயில போயிட்டு வந்தோம்னா ஐயோ கருப்பாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. நீங்க யாருமே கவலைப்பட தேவையே இல்லை. நமக்கு வந்து இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரும் பாதுகாப்பு கவசம் மெலனின். சோ வெயில போயிட்டு வந்தோடனே கருப்பாயிட்டோமேனு யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிப்பீட்டடா நீங்க வந்து சன்ல எக்ஸ்போஸ் ஆகிறதுனால செல்கள் வந்து டேமேஜ் ஆயிடும். இதனால என்ன ஆகும்னா, கால போக்குல வந்து நார்மல் செல் வந்து ஸ்கின் கேன்சர் செல்களா மாறதுக்கான தன்மை அதிகம். நமக்கு அந்த பயம் கிடையாது. ஏன்னா நமக்கு மெலனின்ங்கிற பிக்மெண்ட் வந்து அதை பாதுகாத்து பண்றதுனால நமக்கு அந்த பயம் கிடையாது. ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவங்க, நான் ஏற்கனவே சொன்ன ஃபிட்ஸ்பாட்டிக் 1 & 3 சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது, மெலனின்ங்கிற பிக்மெண்ட் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப திரும்ப வந்து சன்ல டேமேஜ் ஆகிறதுனால அவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்க முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா நாடுல பாத்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர்ஸோட தன்மை அதிகம். ஏன் அப்படின்னா, இப்பதான் நம்ம இந்தியர்கள் போய் அங்க செட்டில் ஆயிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து இந்த ஃபிட்ஸ்பாட்டிக் 1 & 3 உள்ள வெள்ளை நிறம் கொண்ட மனிதர்கள் தான். அவங்களுக்கு இந்த ஸ்கின் கேன்சர்ஸ் ஏன் அதிகம்னா ரிப்பீட்டடா டேமேஜ் நடக்கிறதுனால. சோ உலகத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கின் கேன்சர்ஸ் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்திரேலியா மக்கள்கள் தான். சோ இது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. விண்டர் சீசன்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் வறட்சி மட்டும்தான் ப்ராப்ளமா இருக்கும். ஆனா அதே இது வந்து கோடை காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் நம்ம இப்ப வந்து அக்னி நட்சத்திர வெயில்ல இருக்கும், அதிகப்படியான வேர்வை இருக்கிறதுனால உடம்புகள்ல வந்து வேர்க்கூறு பிரச்சனைகள் வரலாம். தலையில அதிகமா வேர்க்கூறு படுறதுனால வந்து தலையில பொறி பொறியா வரலாம், பருக்கள் வரலாம். சோ வரும் நாட்கள்ல உங்களுக்கு ஸ்கின்ல வெயில்னால என்ன தாக்கங்கள் உண்டாக்கலாம், அதனால என்ன பிரச்சனைகள் வரலாம், அதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கறத பாக்கலாம்.
1: இதுவரை கோடை கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.

0: மத்திய 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
2: ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 இருக்கும். குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் எரிஞ்சு விழுறது அவங்க வழக்கம். கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, பிள்ளைங்க அழும். உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்பில் எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது. தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல் தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். இப்போ அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லோரும் கைவிட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க. நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதாக நினச்சி கஷ்டப்படுவாங்க. பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும். அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும். தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா?

0: ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்கிறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய். ஒரு தடவை வந்தால் 3-6 மாதம் வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மன வாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆஃபீஸு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டடக்குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். 1 வாரமாக அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 kHz இனி புதுப்பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10ஆம் தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நேரம் 7:35.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரத்தென்று மீண்டும் ஆரம்பிக்கிறது. நேர்களே, மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த குயில் பாட்டு என்ன பாட்டுடா வரும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க, அப்படிதானுங்க? கேட்கலாமா அடுத்த பாடல், குயில் பாடல்?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தென்றலில் தவழ்ந்து வரும் அடுத்த பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:47 ஆக போகுதுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: அப்பா,
1: ஆ
0: 3000 கொடுங்களே.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க.
1: ஆ
0: இல்ல, ஆ நேரா யூபிஐ.

0: மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைலை கொடுங்க.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 7:54. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரத்தென்றல் கேட்டுட்ருக்கோம் நேர்களே. மதுரத்தென்றல் தரும் அடுத்த குயில் பாடல் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ காற்றலைகளில்.

நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி புதுப்பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10ஆம் தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் தொடர்ந்து கேட்கலாம். செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே.

வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட மூன்று சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14ஆம் அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 8:42. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே. இன்னைக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில தொடர்ந்து குயில் பாடல்கள் ஒளி

கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: நேரம் 8:07:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டலாமா?

நேரம் 8:12. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரத்தென்றல் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 10:02 புதிய நிகழ்ச்சியாக எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்கணுமா? அப்போ ஃபோனை எடுத்து நான் சொல்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பு போட்டு 25310108 மற்றும் 21000

0: 2822 என்ற இரண்டு நம்பர்லையும் வரலாம். உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டு ரசிக்கலாம்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
1: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

இனி கேட்கலாம் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் இணையலாம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெறணுமா? அப்போ ஃபோனை எடுத்து கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 2531018 மற்றும் 2100282 என்ற இரண்டு எண்களையும் அழைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் ஃபோன் பண்ணுங்கள், டயல் பண்ணுங்கள், பிடித்த பாட்டை கேளுங்கள்.

நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி புது பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10 தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நேரம் 8:36:47. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டுட்ருக்கோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. காலையில் இருந்து மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் குயில் பாடல்கள் சூப்பராக ஒழிச்சிட்ருக்குங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா?

நேரம் 8:42 இணைந்திருக்கிறோம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸ்ல இன்னைக்கே காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் புது நிகழ்ச்சி தொலைபேசி வழி விருப்ப பாடல் நிகழ்ச்சியாக இடம்பெற காத்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனை எடுத்து கால் பண்ணுங்கள். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன் 2531018 மற்றும் 2100282 என்ற இரண்டு நம்பர்லையும் பேசலாம், அழைக்கலாம்.

0: உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி மூலமா கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்காக பாடல் வழங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி காத்துக்கிட்டே இருக்குங்க. கேட்க தவறாதீங்க, கால் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு நிகழ்ச்சி.
1: ஒலி என்ற ஒரு அதிசயம் கண்களுக்கு தெரியாமல் நெஞ்சங்களை தொட்டு காலங்களை தாண்டி தலைமுறைகளை இணைத்து வந்த ஒரு மந்திரம். 80 ஆண்டுகளை தாண்டி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த அற்புதமான பயணத்தில் நாம் கேள்விப்பட்ட ஒவ்வொரு குரலும் நம் வாழ்க்கையின் ஓர் அத்தியாயமாகவே மாறியிருக்கிறது. காலை விழிக்கும் தருணத்தில் ஒலித்த பாடல் முதல் இரவு நெஞ்சை வருடிய இனிய பாடல்கள் வரை செய்திகளும் நாடகங்களும் விவசாய வழிகாட்டுதல்களும் நம் வாழ்வை வடிவமைத்த அந்த ஒலி துணைகளின் நினைவுகள் என்றால் அது மிகையல்ல. நினைவுகள் பேசும் நேரம் வானொலிக்கு 90 என்ற இந்நிகழ்ச்சியில் நீண்ட நாளாக கேட்டு ரசித்த நேயர்கள் தங்களின் இனிய அனுபவங்களையும் மறக்க முடியாத தருணங்களையும் சுவை மிகுந்த உரையாடலாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நினைவுகளின் பாதையில் நாம் ஒன்றாக நடப்போம். ஒளியில் நனைந்த அந்த நாட்களை மீண்டும் ரசிப்போம். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி ஒளியை நாவில் கொண்டு இந்த இனிய பயணத்தை தொடங்கலாம். எழுத்தின் உலகிலும் மொழிபெயர்ப்பின் நுணுக்கங்களிலும் தன்னை கரைத்துக் கொண்டிருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் என்றும் ஒலித்துக் கொண்டிருப்பது வானொலியின் இனிய நினைவுகளே என்கிறார். எழுத்தாளர் என்ற ஆழமும் மொழிபெயர்ப்பாளர் என்ற பார்வையும் கொண்ட இவர் வானொலியை வெறும் ஊடகமாக அல்ல, உணர்வுகளின் உறவாக நேசித்து சிறுவயது முதலே காலையின் பக்தி பாடல்களிலிருந்து இரவின் இலக்கிய நிகழ்ச்சிகள் வரை வாழ்க்கையின் பல தருணங்களோடு கலந்து கிடக்கும் வானொலியின் அனுபவங்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நிர்மலா குமார் அவர்கள்.
2: எனக்கும் வானொலிக்கும் ஒரு 55 வருஷ இணைப்பு இருக்குங்க. முதல் 5 வருஷங்கள் மழலையின் லயிப்பில் வானொலி அவ்வளவு புரியல, அதனால் 55 வருடங்கள். எனக்கு வானொலியை அறிமுகப்படுத்தி அதில் ஈடுபட வைத்ததே என்னோட அம்மா. அம்மாவுக்கு வானொலி கேட்பதுதான் ஒரே பொழுதுபோக்கு. அப்பொழுதெல்லாம் இலங்கை வானொலி தான் வீட்டில் அதிகமாக ஒலிக்கும். அப்பா வந்தவுடன் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வீட்டு பட்டாசாலையின் பிரதான உறுப்பினராக செய்தியிலும் வேளாண்மை விடயங்களிலும் ஆரோக்கிய வழியிலும் தனி மனிதனாக கலக்கி கொண்டிருக்கும். அதனை தொடர்ந்து வரும் பாடல்கள் மனதிற்கு இதமாக இருக்கும். பக்தி பாடல்கள்ல எனக்கு வந்து ஈடுபாடு வந்ததுக்கு காரணமே காலையில இந்த 6 மணிக்கு எல்லா மத பாடல்களும் போடுவாங்க பாருங்க, அதை கேட்டு நான் அவ்வளவு அனுபவித்திருக்கிறேன்.

0: அப்போலாம் வானொலி அப்படின்னு ஒரு புத்தகம் விற்கப்படும். அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறேன். அதை தவறாம வாங்கிடுவேன். ஏன்னா எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கறது சரியா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா என்ன திரைப்படத்தில் என்ன பாடல்கள் வரும் அப்படிங்கறது கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வச்சு எந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், எப்பொழுது பார்க்கலாம், நேரம் நமக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு வச்சு நான் நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வானொலி புத்தகம் மாதம் ரெண்டோ அப்படின்னு நினைக்கிறேன். அதை வாங்கி நான் வைக்காத மாதங்களே இல்ல. பள்ளி நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொது அரங்கத்துல மதிய வேளையில ஒரு 1:30 நினைக்கிறேன், ஒரு 3-4 வகுப்புகள், ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு 5-6 செக்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளவு பேரையும் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சு பெரிய வானொலி பெட்டியை போட்டு அங்க வந்து கல்வி பற்றி நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் ஒரு 1 மணி நேரம் கேட்கணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு பயனுள்ள அனுபவமா இப்போ எனக்கு உணர முடியுது. வானொலி இன்னைக்கு வரைக்கும் என்னோட எங்க போனாலும் உடன் வர்ற எனது 3வது கையாக இருக்கிறது இந்த வானொலி பெட்டி தான். என்னோட வீட்டுல ஒவ்வொரு அறையிலும் ஒரு வானொலி இருக்கும். இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது எனது அலைபேசியில் தரங்கிறக்கம் செய்யப்பட்ட அந்த ஏர் ரேடியோ இந்த செயலி மூலம் நமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்பது அமெரிக்காவில இருந்தாலும் சரி, ஐரோப்பாவில இருந்தாலும் சரி, எனக்கு இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னோட மனசுல அன்னைக்கு இருக்கிற நிகழ்வு எனக்கு தெரிய வந்திருக்கிறதுனால நான் எப்பொழுதும் வானொலியோட ஒரு தொடர்புடனேயே இருந்துகிட்டு இருக்கிறேன். நமது மாநிலத்துல உள்ள எல்லா அலைவரிசையும் நான் கேட்பேன். எனது பொழுதுபோக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அதுல நான் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளுகிற செய்திகள் எனது பல படைப்புகளுக்கு உதவுது அப்படின்னு நான் சொன்னா அது மிகைப்படுத்தப்பட்டதா நினைக்க வேண்டாம், அது மிகைப்படுத்தப்பட உண்மையாகும். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு இல்லாமல் பல வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து நான் பங்கு கொண்டிருக்கேன். அது வந்து பெருமையா நான் நினைக்கிறது. ஒரு பக்கம் இருக்க எனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை அது கத்து கொடுத்திருக்குதுன்னு நான் சொல்வேன். ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு நேர்த்தியாக கவனத்தோடு இருந்து அத்தியாவசியமற்ற கருத்துக்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், நேர மேலாண்மை போன்றவற்றை வந்து கத்து கொடுத்தது வந்து இத்தகைய நிகழ்ச்சிகள்ல நான் பங்கெடுத்துக்கிட்டது தான். இதற்கிடையில என்னன்னா சில இந்தி பாடல்களும் இடையிடையே நம்ம நேரத்தை கொள்ளை கொள்ளும் அப்படிங்கிறது உண்மைதான். இரவு நேரங்களில் நிசப்தத்தை இசையாக்கும் அதிசயம் தான் இந்த வானொலி. காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி அப்படிங்கிறாங்க. சிறு வயதில் கேட்ட வானொலி அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், அவர்களோட குரல்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட செவிகள்ல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நான் தொலைக்காட்சி பார்ப்பது ரொம்ப குறைவு. புத்தகம் வாசிக்கும் போதும், எழுதும் போதும், நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போதும், சமைக்கும் போதும், உறங்க போகும் போதும் வானொலி ஒரு நெருங்கிய நண்பனாகவே இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி தாங்க. இந்த வானொலி தான் சொல்ல போனா என்னைய பல நேரங்கள்ல சந்தோஷத்துல மிகவும் திளைக்க வைத்திருக்கிறது. ஒரு கவலையா இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, இப்ப எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாங்க, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லயும் என்னை சாந்தப்படுத்துறதும் இந்த வானொலி தான். நான் திரைப்பட பாடல்கள் மட்டும் சொல்லல, குறிப்பா சொல்ல போனா அதுவா இதுவா அப்படின்னு இருக்கு. இந்த கோடை எஃப்எம்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம், அதுலயும் இருக்கு சில அறிவு சார்ந்த விஷயங்கள். வளர்ந்த பிறகும் சில விஷயங்கள் தெரியாம இருக்க விஷயங்கள் நமக்கு வந்து பல வகையில உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது தீட்டப்படாத வைரமா இருக்க நம்முடைய கருத்துக்கள் தீட்டப்பட்ட வைரமாகிறப்போ போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. வானொலி ஒரு சிறந்த நண்பன் தான், என்னைக்குமே என்னை கைவிடாத நண்பன் வானொலி தாங்க. 90ஆம் ஆண்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷவாணி இந்த தருணத்தில் இந்த வானொலியை கேட்டு பலரும் பல வகையில மென்மேலும் உயர வேண்டும். பயக்காட்டுல சரி, ஏன் நிலவுக்கு போனா கூட இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அங்க போய் கூட கேட்கலாங்க. அவ்வளவு அற்புதமான சக்தியை உடைய நம்முடைய நேரத்தை மிகவும் சிறப்பாக, என்னோட நேரத்தை மிகவும் சிறப்பா எடுத்துட்டு போறது அப்படின்னா இந்த வானொலி தான். எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலும் என்னுடன் இருக்கும் இந்த வானொலி நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று நான் வந்து ஒரு தூரத்துல வச்சிட மாட்டேன். என்னோடு வாழ்ந்து வரும் என்னுடைய நிழல் போன்றது வானொலி.
1: மயக்கவியல் நிபுணராக எண்ணற்ற அறுவை சிகிச்சை அறைகளில் பணியாற்றியிருந்தாலும் வானொலி கேட்பதை மட்டும் நான் ஒருபோதும் நிறுத்தியதில்லை. தொழிலின் தீவிரத்துக்கும் வாழ்க்கையின் மென்மைக்கும் இடையே வானொலி பாலமாக இருந்ததை தனது அனுபவங்களின் வழியே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மருத்துவர் மயக்கவியல் நிபுணர் லியோ அவர்கள்.
2: வணக்கம்.

வானொலிக்கு 90 என்ற தலைப்பு நமது நாட்டில் வானொலியின் மிகச்சிறந்த பங்களிப்பை எடுத்து கூறுகின்றது. நான் சிறுவயது முதல் எனது அம்மா இலங்கை மற்றும் திருச்சி வானொலியில் திரைப்பட பாடல்கள், விவசாய குறிப்புகள், நாடகம், ஒளிச்சித்திரம் என்று பல நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நானும் சிறுவனாக விளையாடிக் கொண்டே கேட்டிருக்கிறேன். கடந்த சில வருடங்களாக காலையில் மருத்துவமனைக்கு புறப்பட்டு காரில் செல்லும் பொழுது இன்று ஒரு தகவல், வசந்த அழைப்பு போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகின்றேன். எனது காரில் இந்த வானொலியோடு நான் பயணிக்கும் போது 30 முதல் 40 நிமிடங்கள் மிகவும் இனிமையானது. நேயர்களின் எண்ணங்களை பாடலாக, கருத்தாக காற்றலையில் கரைத்து விடுகிறது இந்த வானொலி. நேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கான தங்கள் கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்வது பாராட்டுக்குரியது. இந்த வானொலி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் நேர்த்தியாகவும் அழகு தமிழில் ஒளிபரப்பும் அறிவிப்பாளர்களுக்கு எனது நன்றியை கூறி மேலும்

0: வானொலி நேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கான தங்கள் கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்வது பாராட்டுக்குரியது. இந்த வானொலி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் நேர்த்தியாகவும் அழகு தமிழில் ஒளிபரப்பும் அறிவிப்பாளர்களுக்கு எனது நன்றியை கூறி மேலும் பல நல்ல நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
1: பள்ளி மணி ஒலிக்கும் முன் கேட்ட காலை பாடல்கள், பாடம் முடிந்த பின் ரசித்த இலக்கிய நிகழ்ச்சிகள், செய்தி ஒளிபரப்புகளின் தெளிவு, நாடகங்களின் உணர்வு, இவை அனைத்தும் இவரின் வாழ்விலும் கற்பித்தலிலும் அழியாத தடம் பதித்திருக்கின்றன. மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் வானொலி அவருக்கே ஒரு வாழ்வு பாடசாலையாக இருந்தது என்பதை இவர் பகிரும் அனுபவங்கள் உணர்த்தவிருக்கின்றன. தனது வானொலி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழாசிரியர் இரா திருமாறன் அவர்கள்.
2: 40 ஆண்டு கால நண்பனாக விளங்குவது வானொலி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள், அது வானொலிக்கு பொருந்தாது. இப்பொழுது அலைபேசி இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதுபோல வானொலியில் நாடகங்கள் கேட்காமல் பாடல்கள் கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் காலை முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக கல்வி, உடல் நலம், மனநலம், மருத்துவம், சட்டம் என மக்களுக்கு தேவையான வாழ்வியல் சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் மன்றமாக வானொலி திகழ்கிறது. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி காலை மலர். தொடங்கும் போதே ஏதாவது ஒரு சிந்தனையை சொல்வாங்க, இது சாதாரண நாள் அல்ல, சாதனை புரிய வேண்டிய நாள் என்று. இப்படிப்பட்ட ஆர்வம் ஊட்டுகின்ற, ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நமக்கும் அன்றைய நாள் நல்லா செய்யலாம், நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினை ஏற்படுத்தும். வரலாற்றில் இன்று என்று எடுத்துக்கொண்டால் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு அகலாத மாமனிதர்களுடைய வாழ்வியலில் தங்களுடைய வாழ்நாளில் என்ன சாதனைகளை புரிந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளில் அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களை எப்படி புகழ் பெற்றார்களோ அதனை போல நாமும் புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. அன்றாடம் நடைபெறுகின்ற செய்திகள், காய்கறி நிலவரங்கள், வானியல் வானிலை நிலவரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி நேரடியாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக காற்றலையில் தவழ்ந்து வருகின்ற வானொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியாய் செவையினில் விழுந்து மனதில் நுழைந்து உயிரினில் கலந்த உறவாக விளங்குவது வானொலி. காற்றினில் தவழ்ந்து எங்கள் காதுகளை குளிர வைக்கும் கீதமாய் தென்றலை போல தேனிசையை திசையெங்கும் தன் கிளைகளை பரப்பி வரும் வானொலியின் நிழலில் நாங்களும் இளைப்பாறி இருக்கின்றோம். அகவை 90 ஆன போதிலும் நரைவிழாத நங்கையாய் குரல் நெடுங்காத குமரியாய் வளம் வந்து என்றும் இளமையாய் உலா வந்து இனிமை புதுமையாய் நிகழ்ச்சிகளை நேர்த்தியாய் வழங்குகின்ற வானொலிக்கு என் வாழ்த்துக்கள்.
3: பயணங்கள் மனிதர்களுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்தினாலும் சில குரல்கள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய துணையாக வானொலியை நேசித்து வானொலியோடு கொண்ட நெஞ்சார்ந்த பந்தத்தோடும் நம்முடன் இதோ நந்தகுமார் அவர்கள்.
4: பொதுவாக எங்களுடைய வாழ்க்கை வானொலியுடன் தொடர்பு கொண்டதுதான், வாழ்க்கையுடன் பின்னிப்பினிதான். புதுவாக ஒளிபரப்பாகும் பக்தி பாடல்கள் எங்களை அதிகாலையில் எங்கள் துக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது, இந்த விஷயங்களை செய்தது. ஞாயிறு விரும்ப ஒளிபரப்பாகும் திரைப்படம் சார்ந்த ஒளிச்சித்திரம் எங்களுக்கு பிடிக்கும், நேயர்களுக்கும் பிடிக்கும். ஐயா தென்கொச்சி சுவாமியரின் இன்று ஒரு தகவல் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி இந்தியாவில் இந்த நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் கலந்திருந்தாலும் அங்கேயும் எங்களுக்கு வானொலிக்கு மிக முதிகரமாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலியத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் மிகவும் உயிரோட்டமானவை. சாதனை அழைத்து உரையாடும் வசந்த அழைப்புகள் எங்களுக்கு மிக மிக பிடிக்கும். அதைத் தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, பல்வேறு மாவட்ட எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, அவர்களுடைய சாதனைகளை உலகத்துக்கு காட்டுவது, குழந்தைகள் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவது போன்ற விஷயங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். குறிப்பாக மேலும் மேலும் திருச்சி வானொலியிலையும் பல்வேறு விஷயங்களை செய்து மேலும் வெற்றிகரமாக செயல் மனமாற வாழ்த்துகிறேன்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.

சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம். தொகுப்பு அமைப்பு பிரிசி. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
1: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. எங்கு தனிமை முடிகிறதோ அங்கு சந்தை ஆரம்பிக்கிறது. எங்கு சந்தை துவங்குகிறதோ அங்கு போலிகளின் பேரோசையும் எதிர்மறை எண்ணங்களும் வாழத் தொடங்கும். இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
2: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம். இன்றைய இசை பெட்டகத்தில் காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் இடம்பெறுகிறது. பிரபல மிருதங்க கலைஞர் காரைக்குடி ஆர் மணி அவர்கள் 1945 செப்டம்பர் மாதம் 11 ராமநாத ஐயர் பட்டம்மாள் ஆகிய தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். காரைக்குடி ரெங்கு ஐயங்கார், டி ஆர் ஹரிஹர சர்மா மற்றும் கே எம் வைத்தியநாதன் ஆகியோரிடம் மிருதங்க இசையை கற்று தமது 8வது வயதில் முதல் மேடை கச்சேரி நிகழ்த்திய குழந்தை மேதை என்ற பெருமை உடையவர். தமது 18வது வயதில் தேசிய விருதினை அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பெற்றார். பல பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கு பக்கவாத்தியங்களில் தமது திறமையை வெளிப்படுத்தியவர். ஸ்ருதிலய கேந்திரா எனும் இசை பள்ளியினையும் சீசன் குருகுலம் என்ற இசை பயிற்றுவிப்பு மையத்தினையும் சென்னையில் தொடங்கி இசை கலைஞர்களை உருவாக்கி வந்துள்ளார் என்ற பெருமை கொண்டவர். மிருதங்கத்தில் காரைக்குடியார் மணி பாணி என்று சிறப்பித்தவர். 1999 சங்கீத் நாடக அகாடமி விருதினை பெற்றார். இத்துணை சிறப்புகள் பெற்ற காரைக்குடி ஆர் மணி அவர்களின் இசை நிகழ்ச்சியினை இன்றைய இசை பெட்டகத்தில் வழங்குகிறோம். காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் இடம்பெறுகிறது. காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கடம், வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யூ பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, பி மதுசூதனன் அவர்கள் தப்லா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்ட். நிகழ்ச்சியின் முதலில் லயக்கவிதை சரஸ்வதி ராகத்தில் அமைந்தது. ஆதி தாளம் சு ரவி அவர்களின் இசையமைப்பில் உருவானது.

கலை மகள் கடைபிடி அருள் குருவடி சரணடைவோம். தி குருவின் சரணமலர் தொழுது அமர நிலை காண்போம். தும் சொந்தம் பொங்கும் பண்கள் கொஞ்சம் நெஞ்செங்கும். நம் உன் பொன்பதம் எம் வந்தனம் தினம் தினம். தா ஒரு கணம் குருவடி நினைவதும். தி தடைகள் உடையும் வழிகள் புரியும். தும் இசையோடு கவிதைகள் லயமுறும்.

எங்கும் இன்பம் தங்கும் பார் குரு ஒரு பூ அருளதில் தேன் பருகிட வா இசையொடு தாளம் சேரும் நாத பிரம்மம் நம்முன்னம் சகுன பிரம்மம் எனமின்னும் மதியனும் வதனம் கதிரனும் நயனம் கதிதரும் சரணம் அனுதினம் சரணம் ததித்துனம் ததித்துனம் ததித்துனம் தார் ததித்துனம் ததித்துனம் ததித்துனம் தார் ததித்துனம் ததித்துனம் ததித்துனம் இசைத்துணை அழைக்கிறோம் இசைத்தமிழ் தார் இசைத்தமிழ் அழைக்கிறோம் இசைத்தமிழ் தார்

வாழ்ந்ததும் கற்று தெளிந்ததும் மதிக்கும் அன்பு குரு பரன் நெஞ்ச கருணையே. கற்றோம் பெற்றோம் குருவின் அருளால் இச்செல்வம் திக்கட்டும் எட்டட்டும் கேட்கட்டும். ஏ இசை சேயனில் தாளமே தாய் அறி வானெல்லாம் பரபு மொழி என நிறைவும் சத் குரு லயமதில் இசை மலர முற்றும் லயமெங்கும் நிறையும் பரமென்றால் கொட்டும் மிருதங்கம் அதனின் வடிவன்றோ.

ஜெகமே பிரம்மத்தின் சுவாசக்குழல் தியானக்கடல் பார்கோள் மீன் உலவ நீழ்வான் தான் விரியும் பூவாசம் உலவ பூங்காற்றே உதவும் சங்கீதம் நிறைய தாளம்தான் உதவும் தீ தேவேதம்

வினருக்கண் கிடைத்தால் நயமிது கிட்டும் மனத்தில். இசைக்கும் இடையில் இருக்கும் மௌன வெளிக்கும் அளவு காலம்தான். அலைகடலும் முழு நிலவும் நிலவுலகும் அசைவதெல்லாம் தாளம்தான். அகமுழுதும் நயமடைய வைப்பதும் இசையொடு கவிதை கொடுப்பதும் குருவின் கருணைதான். இதை முழுவதும் உணர் அதுதான் நிஜம். சதா சிவன் பணிமாமலவன் தடம் கொட்டிட ஆண்டவம் ஆடுமா. இதுவே சதமா, இதுவே லயமா என்றும் நம் ஆசான் பாதம் பற்றிக் கொள்வோம். தத்தும் திரைகள் எற்றும் கடலின் சப்தம் புரியவார் தொழும் சிந்தைக்குள் எழும் சந்தத்தில் லயம் சிந்தட்டும் வா. நித்தம் இசை மலர சித்தம் லயமடைய முற்றும் சரண மனதா.

0: அடுத்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சாண்டி வான்ஸ் இசையமைத்த தி சாக்ரட் கவுஸ் டே என்ற இசை.
1: தனி கிடத்துக்கு தனி கிடத்துக்கு தனி கிடத்துக்கு தான் தனி கிடத்துக்கு தனி கிடத்துக்கு தனி கிடத்துக்கு தான் தனி கிடத்துக்கு தனி கிடத்துக்கு தனி கிடத்துக்கு தான்

இப்போது நாம் ரசிக்கவிருப்பது த டான்ஸ் ஆஃப் த ரெயின் கிளவுட்ஸ், சாருகேசி மற்றும் அமிர்தவர்ஷினி ராகங்களில் அமைந்தது. ஆதி மற்றும் கண்டச்சாப்பு தாளங்களில் காரைக்குடி மணி அவர்கள் இசையமைத்தது.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம், வி வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யு பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, பி வி மதுசூதனன் அவர்கள் தப்லா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்ட். இப்போது அன்பே சிவம் மனித நேயம் என்ற தலைப்பில் கவிக்கண்ணன் ஏற்றிய பாடலுக்கு பாலசாய் இசையமைத்தது. ராகமாலிகை கண்ட ஏக தாளம்.

தன் பதம் சேர்ந்த தமிழ் மூதாட்டியை தயவுடன் கணபதி கையிலை சேர்த்ததும் பொன்னொளிர் நிறைமதி வானில் காட்டியே பட்டரை அபிராமி காத்த

தொடர்ந்து வசந்த பிரவாகம், பகுதாரி மற்றும் ரஞ்சனி ராகங்களில் காரைக்குடி மணி அவர்கள் இசையமைப்பில் ஆதிதாளம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக தவேக தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கான விதிமுறைகளை வெளியிட்டுள்ளதன் மூலம் அவற்றை மத்திய அரசு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம், பி வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யு பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, பி வி மதுசூதனன் அவர்கள் தப்லா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்டு. படைப்பு சென்னை வானொலி.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. நேரம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். நேயர்களே, எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்கணுமா? அப்போது ஃபோனை எடுத்து கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 31 01 8 மற்றும் 21 00 2 8 2 என்ற இரண்டு எண்களிலும் அழைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் கேட்டு மகிழும் தருணம் இது. எனக்கு பிடித்த பாடல். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் பாடல் கேட்கலாம்.

நேரம் 10:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான அதிரடி பாடல் கேட்டலாமா?

0: நேரம் 10:16:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த வகையில் முதலில் இணைப்பில் இணையும் நேயர் யாருன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம், என்னோட பேர் வேல்முருகன்.
0: சொல்லுங்க சார், வேல்முருகன் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் ஐயர் பங்களாலேருந்து பேசுகிறேன்.
0: சூப்பர் சார், முதல் காலராக வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மீண்டும் மதுரை வானொலி வந்து புத்துணர்ச்சி பெற்று ஒரு புதிய வடிவில் வந்திருக்கு.
0: நிஜமா சார்.
1: மதுரை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும், இன்னைக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் கூட.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அதனால எல்லா அன்னையர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: சரி சார், இந்த ஸ்பெஷல் டேல நீங்க என்ன பாடல் கேட்க போறீங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டே இருக்காங்க.
1: எனக்கு வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் டே, ரெண்டு ஸ்பெஷல் டே, அதனால வந்து அன்னையர் தினம் ஒரு ஸ்பெஷல் டே, இன்னொரு ஸ்பெஷல் டே ஒன்று இருக்கு. அதனால எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பிகில் படத்துல இருந்து பிகிலை போட்டக்கூடிய ஒரு பாட்டு நீ போட்டுங்க. நீங்க
0: சூப்பர் சார், முதல் நேயரா வந்து சூப்பரான ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாமா?
1: ஓகே, நன்றி
0: நன்றி நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் பிகில் திரைப்படத்திலிருந்து.

0: நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இனி புதுப்பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10ஆம் தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?

0: நல்லா இருக்கேன் டீச்சரம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
0: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
0: அடியாத்தி இம்புடு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 10:26:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 kHz-இல் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னையில இருந்து வைஷ்ணவி பேசுறேன்.
0: சொல்லுங்க வைஷ்ணவி, சென்னையில இருந்து பேசுறீங்களா? சூப்பர். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா போயிட்டே இருக்கு.
0: நன்றி நன்றி.
1: ஸ்பெஷல் என்னன்னா அன்னையர் தினம்.
0: ஆமா, வாழ்த்துக்கள்
1: அனைவருக்கும். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே ஆன இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு அன்னைய தினம்னால மன்னன் திரைப்படத்துல இருந்து அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே அந்த பாட்டு எனக்காக அனைத்து அன்னையர்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து அந்த பாட்டை டெடிகேட் பண்ணுங்க.
0: வா வா, சூப்பர் சூப்பர். ஒரு அதாவது என்றும் அழியாத ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் மனசுலயும் வந்து நச்சுன்னு நிக்கிற ஒரு பாடல். சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. பாடல் கேட்டுறலாமா அனைத்து நேர்களுக்காகவும்? இணைப்பில் வந்தமைக்கு நன்றி வைஷ்ணவி.
1: நன்றி.
0: மன்னன் திரைப்படத்திலிருந்த பாடல் இது காற்றலைகளில்.

நேரம் 10:32 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததா ராசையா திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டலாமா?

0: நேரம் 10:39 ஆகப்போகுதுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி சூப்பராக அருமையாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரு?
1: பூமிகா வர்ஷினி, மதுரையில இருந்து பேசுறேன்.
0: பூமிகா வர்ஷினி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
1: நான் இப்ப ஜாப் போயிட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர்.
1: நான் ரெக்ரூட்டரா இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் கூட.
1: ஆமா, எல்லாருக்கும் அன்னையர் தினம் நல்லா.

0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: வர்ணமயரம் திரைப்படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போடும்.
1: பாடல் கேட்டலாமா? உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற அனைவருக்காகவும் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி பூமிகா.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
2: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பற்றியும் முந்தே

0: நேரம் 10:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்து இணையும் நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். வணக்கம் யா, சொல்லுங்க.
1: ரஞ்சனி பேசுறேன் மேம், மதுரை
0: இருந்து. ரஞ்சனி, சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாடல் கேட்கலாம்? பாடல் கொடுத்துடலாமா? சரி, உங்களுடைய பொழுதுபோக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: பொழுதுபோக்கா?
0: அது பண்றது மூலமா நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும், அப்படிதானே?
1: ஆமா, அந்த இடத்தை திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், நம்ம பெரிய பத்த மாதிரி இருக்கும்.
0: சுத்தம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு தடவை அந்த வீட்டை சுத்தி பாப்போம். அந்த மாதிரி பாப்பீங்களா?
1: ஆமா மேம், திரும்ப திரும்ப போய் பாப்பேன், பார்த்து பார்த்து அப்படியே சந்தோஷம் பண்ணுவேன், நான் சந்தோஷம்
0: ஆகிடுவேன். அந்த திருப்தி இருக்கும். எப்பயுமே பெண்களுக்குரிய ஒரு குணாதிசயம் என்னன்னா, கோலம் போடும் போதும் சரி, ஒரு வீட்டை சுத்த பார்த்தினாலும் சரி, நம்ம அந்த கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமும் அந்த கோலம் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே போவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
1: இருக்கு மேம்.
0: ஓகே ஓகே, சூப்பர். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் கேளுங்க. பாடல் கேட்டலாமா?
1: கேட்கலாமே.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாம இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பிவையுமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 10:52. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடலின் நிறைவு பகுதியில் இருக்கும். பாடலில் கேட்கலாம் மஜ்னு திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 10:55, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவான நேயரா வர்றாரு, யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சுரேந்திரன்.
0: சொல்லுங்க சார்.
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து போடுவீங்களா?
0: போடுறோம் சுரேந்திரன். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? மதுரையில. சூப்பர், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில.
1: எனக்கு பாசமலர் படத்துல மலர்ந்து மலர்ந்த பாதி மலர் போல அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: ஆஹா, நல்லா பாடுவீங்க போலயே நீங்க.
1: இல்ல
0: இல்ல, நீங்க பாட்டு கேட்கும் போதே பாடுற மாதிரியே கேக்குறீங்களே, அதனாலதான் கேட்டேன். உங்களுக்காகவும் கேட்டு அனைத்து வானொலி நேயர்களுக்காகவும் பாடல் இது காற்றடைகளில் கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: கேட்கலாம். இனி 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்களும் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதந்தோறும் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவது, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்குவது மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். புதிய அரசை அமைப்பதற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் திரு என் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா திருநாடு அண்ட் டொபாக்கோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:02:32 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில். இனி மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக வருகிறது காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து.

உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேரம் 11:09. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுரை தென்றல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலாக உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ

நேரம் 11:21. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துக்கிட்டே இருக்கு, காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டலாமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:28 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருது ஆனந்த பூங்காற்றே திரைப்படத்திலிருந்து.

ஒழித்த பாடல் நட்புக்காக திரைப்படத்திலிருந்து. நேரம் 11:39. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரை தென்றல் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா?

நேரம் 11:45:35 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல் அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுலாமா?

நேரம் 11:50. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றல் தரும் நிறைவான பாடலாய் வருகிறது உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து.

0: மத்திய 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: அசல் நோட்டோட ஏன் விளையாடுற?
1: ப்ரோ, இது கிழிஞ்சிருக்கு.
0: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
2: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
1: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
0: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
3: கூலாக இருங்கள்.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சல். சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பவதாரணி அனந்தராமன் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் வயலின், எம் குருராஜ் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 கனிந்த வாழ்வு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இனிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மதியம் 2:15 மதுரத் தென்றல் திரைசை பாடல், 2:40 இசைப்பயிற்சி சென்னை அஞ்சல். இன்றைய இசைப்பயிற்சி நிகழ்ச்சியை வழங்கும் ஆசிரியர் சீதா நாராயணன், மாணவர்கள் எஸ் வர்ஷினி மற்றும் விஸ்ருதி கிருஷிஷ். இரண்டு 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 மதுரத் தென்றல் திரைசை பாடல், மாலை 4:00 சுற்றமும் நட்பும் நாடகம். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடிப்பு எஸ் என் பார்வதி, பி ரேவதி, டி வேலுச்சாமி, அருண் சந்தீப், என் மதன் சுந்தர், சி ராஜா அப்பாசாமி, டி கே மீனாட்சி, எஸ்பிஎஸ் போத்திலிங்கம், எல் மோகன், வி சசிகுமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். மாலை 5:00 குட்டிஸ் நேரம். மதுரை மாவட்டம் ஜிஆர் நகர் அஜிமாஸ் ஹாலிஸ் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 5:30 கிராமிய தென்றல். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வி வீரகுமார் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல் திரைசை பாடல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். பழப்பயிர்களில் கோடைக்கால நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து அலங்காநல்லூர் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் ஆர் நிர்மலா அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள், விடை பெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஓல்டு ஹிட் ஃபிலிம் சாங்ஸ், 10:00 ரவி வாஸ்ரியா அகில பாரத சங்கீத சபா, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவு. இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
7: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi is participating in the 45th anniversary celebrations of the Art of Living in Bengaluru. Earlier, he inaugurated the newly constructed Dhyan Mandir at the Art of Living International Centre. We now go over live to Prime Minister's address to the devotees of Art of Living Foundation.
8: Tavaran kuch alag hi hota hai. Ye shahar

நிறைவாக வாடினேன் வாடி, திருமங்கையாழ்வார் திவ்ய பிரபந்தம், சுத்த சாரங்கி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: இதுவரை சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் பவதாரணி அனந்தராமன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின் எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100

0: விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார்.
1: நான் ஜோசப் விஜய் எனும் நான்

0: தாவேக்கா அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
1: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னில இருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
0: தமது கட்சி ஆட்சி அமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடந்த 10 முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும், தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3 முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45 ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும், சொற்களை அமைக்கவும், பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக

0: இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கிடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு ஞானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

நாளை மறுநாள் 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதிகளில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள், மன்னார் வளைகுடா ஆகிய பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை பாடல் ஒன்று. ஏ பி கோமலா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று மாலை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழையுங்கள் 0444-249-7355 என்ற எண்ணிற்கு நேயர் விருப்ப பாடல்களை கேட்கலாம். தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை.

0: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
1: நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி புது பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10ஆம் தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
3: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
4: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
5: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
4: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
3: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
4: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
5: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
4: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
4: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
5: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
4: இப்பதாங்கா எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
3: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
6: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
8: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
7: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
8: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
7: போட்டாச்சு போட்டாச்சு.
8: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
7: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
8: வெயிட் பண்ணி போங்க.
7: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
8: ஐயோ, பல்லம் பல்லம்.
7: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
8: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
7: அதான், அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
8: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
7: உன் தம்பி தான்.
8: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
7: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிபடலையே.
8: ஏம்மா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
9: Prime Minister Narendra Modi participated in the 45th anniversary celebrations of the Art of Living in Bengaluru this morning. He also inaugurated the newly constructed Dhyan Mandir at the Art of Living International Centre. Addressing the gathering, the Prime Minister lauded the role of the Art of Living Foundation in promoting service, spirituality and social transformation. He also called for collective efforts to build a developed India through environmental responsibility, youth empowerment and inner well-being. Mr. Modi also emphasized that societal participation was more powerful than political systems and was essential for nation building.
10: Yeh shahar software aur services ke liye duniya bhar mein jana jata hai. लेकिन भारत की सांस्कृतिक पहचान स्पिरिचुअलिटी आध्यात्मिक चेतना को भी इस शहर ने

0: அப்பா,
1: ஆ
0: 3000 கொடுங்களே.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லி.

புதுமை என்றதும் சட்டென நம் மனம் பயம் கொள்வது இயற்கையே. 60 வயதா, அதுக்குள்ளேயா, நமக்கா என வியந்துதான் போவோம். ஓட்டம் ஓட்டமான வாழ்க்கை முடிந்து அப்பாடா என ஓய்ந்து அமர வைத்துவிடும் இந்த 60 மலைப்பை தந்து சட்டென ஒரு வெறுமையை ஊட்டிவிடுகிறதே. பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருப்போம். பிள்ளைகள் படித்து முடித்து திருமணமாகி அவரவர் கடமைகளுக்குள் மும்முரமாகி இருப்பார்கள். பணியின் காரணமாக சில பிள்ளைகள் வெளியூருக்கும் வெளிநாடுகளுக்கும் கூட சென்றிருப்பார்கள். பற்பல ரகமான உணவுகளை அவசர அவசரமாக தயாரித்த அடுக்களை கூட சற்றே நிதானமாகி இருக்கும். ஜே ஜேவென இருந்த வீடு வெறிச்சோடி இருக்கும். ஆங்காங்கே புத்தகங்கள், துணிமணிகள், சிதறி கிடந்த அறைகள் அடுக்கி வைத்தது வைத்தபடி இருக்கும். குழந்தைகளின் பேச்சும் சிரிப்பும் சண்டை சச்சரவுகளும் கொஞ்சல்களும் மிஞ்சல்களும் கோபதாபங்களும் இல்லாத அமைதியான வீடு கூட பயமுறுத்தும். இத்தனை விதவிதமான மாற்றங்களை கண்ட நம் மனம் அரண்டு போய் எப்படி சமாளிப்பதோ என அச்சம் கொள்ளத்தானே செய்யும். சமாளிப்பது எளிதானது என சொல்லவில்லை, ஆனால் இயலாத காரியமும் அல்ல. நம் பெற்றோரும் கூட இப்படித்தானே வாழ்ந்து சமாளித்திருப்பார்கள். என்ன வெவ்வேறான முறை இருந்திருக்கும், அவ்வளவே. வாழ்க்கை புத்தகத்தை முழுமையாக படித்தாலும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான வினாக்களையே அளித்து கடினப்படுத்தும் இந்த முதுமை எனும் தேர்வு ஆசான். நம் நிலை அறிந்து நமக்கு ஏற்றாற்போல வாழ்வது நமக்கு மட்டுமே தெரியும், முடியும். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் என ஆளாளுக்கு கூறும் அத்தனையையும் ஏற்றுக்கொள்ள அனைவராலும் முடியாது. ஆனால் நமக்கு ஏற்றாற்போல சிலவற்றை தேர்ந்தெடுத்து அதை பிடித்து கொண்டு நமக்கு ஏற்றாற்போல அதை வளைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வை ரசிக்கவும் வேண்டும். துணையும் நீங்களும். திருமணத்தின் முதல் ஓரிரு வருடங்களைப் போல நீங்களும் உங்கள் துணையும் மட்டுமே இருக்கும் வாய்ப்பு. ஆமாம், இதை வாய்ப்பு என்றே கொள்ளுங்கள். இதுநாள் வரை குழந்தைகளின் படிப்பு, அவர்களின் நடவடிக்கை, அவர்களின் எதிர்காலம், உங்களின் சேமிப்பு, வேலைபளு போன்றவற்றை பற்றி மட்டுமே இருவரும் பேசிக்கொண்டிருந்திருப்பீர்கள். திட்டமிட்டு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், கல்யாணத்திற்கான செலவுகள் இவற்றுக்காக ஓடி ஓடி உழைத்து சேமித்து வைத்து கொண்டு பற்பல குட்டி குட்டி ஆசைகளை கூட கட்டி போட்டு வைத்திருப்பீர்கள். ஒன்றுமில்லை, இதோ இங்கே பக்கத்தில் இருக்கும் ஊட்டிக்கு செல்வதை கூட எதற்கு வீண் செலவு என்று தள்ளியல்ல, விட்டே விட்டிருப்பீர்கள். ஆஹா, இதோ நேரம் வந்துவிட்டது. அத்தனை கடமையையும் அழகாய் முடித்துவிட்ட இந்த தருணத்தில் உங்கள் துணையோடு சேர்ந்து சென்று வாருங்கள். இனிப்பாகித்தான் போகும் இந்த முதுமை. காப்பி கலந்தாச்சு, சாப்பாடு ரெடி, உங்களுக்கு பிடித்த கத்திரிக்காய் பிரட்டல் செய்திருக்கிறேன் என்று மனைவி கூற, எப்படித்தான் இப்படி நேரா நேரத்துக்கு ஓய்வின்றி செய்கிறாயோ என்று கணவன் கூற, சின்ன சின்ன பாராட்டுதல்களை கூட முயன்று சொல்லித்தான் பாருங்களேன், எத்தனை இனிப்பு இந்த முதுமை என அறிந்து கொள்வீர்கள். காலையிலும் மாலையிலும் சற்று நேரம் இருவருமாக நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்ல உடல்நிலையை மட்டுமல்ல, அழகான மனநிலையையும் கொடுத்துவிடும். பிடித்தமான கோவில்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, சற்றே தூரத்தில் இருந்தாலும் சரி, இப்போதெல்லாம் சென்று வருவது எளிதே. நம்மிடம் கார் வசதி அது இது என்பதெல்லாம் தேவையே இல்லை. கால் டாக்ஸி, கால் ஆட்டோ இதெல்லாம் நிமிடத்தில் கிடைத்து விடுகிறதே, சென்று வாருங்கள். கோவில் மட்டும்தானா உங்கள் இருவருக்கும் பிடிக்குமானால் பக்கத்தில் இருக்கும் மால்களுக்கும் சினிமாவிற்கும் மகிழ்வோடு செல்லலாம். முடியுமானால் பல்வேறு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலமாக 5 நாட்கள் 10 நாட்கள் என வெவ்வேறு சுற்றுலா தலங்களுக்கு கூட செல்லலாம். பத்திரமானது மட்டுமல்ல, உங்களை போன்ற நிறைய பெரியவர்களிடம் பயணிப்பது பழகுவது சுகமானதாகவே அமையும். வெளியூர் மட்டுமல்ல, உடல்நிலையும் நிதி நிலையும் ஒத்துழைக்குமானால் வெளிநாடுகளுக்கும் சென்று வரலாம். இப்போதெல்லாம் பணம் செலுத்திவிட்டால் போதும். விசா எடுப்பது, விமான டிக்கெட், தங்குமிடம், உணவு, சுற்றி காண்பிக்க பேருந்து, அத்தனையும் ஏற்பாடு செய்து நம்மை அலுங்காமல் அழைத்து சென்று சுற்றி காண்பித்து திரும்ப கொண்டு வந்துவிட எத்தனை எத்தனை டிராவல் அமைப்புகள் உள்ளன தெரியுமா? உபயோகித்து மகிழலாம். நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொண்டால் மட்டும் போதுமானது. அம்மாடியோ, இத்தனை லட்சங்களா, இத்தனை காலங்களாக சிறுக

சிறுக சேர்த்து வைத்த பணத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் செலவு செய்வதா என யோசிக்காதீர்கள். நம் சேமிப்பு மொத்தத்தையும் அல்ல, அதில் ஒரு பகுதியை நமக்காக செலவழிப்பது குற்றமும் அல்ல. இப்போதெல்லாம் பிள்ளைகளே இங்கே போங்கள், அங்கே சென்று வாருங்கள், நான் வேண்டுமானாலும் புக் செய்து தருகிறேன், உங்கள் வாழ்க்கையை இனியாவது சற்றே அனுபவியுங்கள் என்று ஊக்கம் தருவதுதான் நிஜம். எல்லா கடமைகளையும் முடித்த பிறகு நமக்கென வாழ்வது தவறல்ல, சுயநலமும் அல்ல. வாழ்ந்துதான் பார்ப்போமே. கூடுமானவரை நடை தளர்ந்து போகும் முன் அனுபவிக்கவும் பழகுவோம். 80 தாண்டினால் நாமே வீட்டுக்குள் இருக்கவே விரும்புவோம். அதுதான் முடியவும் முடியும். நலமாக இருக்கையில் சுற்றி பார்ப்பதில் தவறில்லை. உங்கள் பணம் உங்கள் மகிழ்ச்சிக்கு உதவாவிட்டால் எப்படி? உடல் நலம் மறந்தால் உட்கார்ந்தே கிடக்க நேரிடும். உஷார்: ஆமாம், இவ்வளவு சொல்லியாச்சு. மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இத்தனை வலிகளோடு எப்படி பயணிப்பதாம்? நீங்கள் கூறுவது கேட்கிறது. வருமுன் காப்போம். எனக்கு தெரிந்த தம்பதியர், அப்போது அவர்களுக்கு ஒரு 65 வயது இருக்கலாம், எங்கு சென்றாலும் நடக்கும் தூரம் இருக்கும் அனைத்து இடங்களுக்கும் நடந்தே செல்வர். ஏன் ஒரு ஆட்டோ வைத்து கொள்ளலாமில்ல என்று அவர்களின் பிள்ளைகளும் அக்கம் பக்கத்தினரும் கேட்கும் போதெல்லாம், நடக்கும் தூரத்தை கூட நடக்காமல் கால்களை பழக்கிவிட்டோமானால் அவற்றின் தசைநார்கள், எலும்புகள், மூட்டுகள் வேலை செய்வதை நிறுத்திவிடக்கூடும். நடப்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, தன்னம்பிக்கையை கூட்டும் என்பர். இதோ இப்போது 85 வயது கடந்தும் அவர்களால் 4-5 தெரு எளிதாக நடக்க முடிகின்றது. நமக்கு வேண்டிய காய்கறி, பழம், பால் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பிறரை சார்ந்திடாமல் நடந்து செல்வதை பழக்கமாக்கிக் கொள்வோம். முடிந்தவரை சோம்பேறித்தனத்தை விடுத்து நடப்போம். வீட்டு வேலைகளை கூட முடியும் வரை இருவரும் சேர்ந்து மெதுமெதுவாக செய்வது கைகளையும் இடுப்பு எலும்புகளையும் வலு இழக்காமல் பாதுகாக்கும். அதோடு இருவருக்குள்ளும் அன்பான இணக்கமான சூழலையும் ஊட்டும். நாம் அறியாமலே சர்க்கரையும் உயர் இரத்த அழுத்தமும் நம்மை தாக்கும். நிஜம்தான். தக்க நேரத்தில் மருத்துவரை அணுகி அவர் ஆலோசனையின்படி மருந்துகளை உட்கொண்டால் கட்டுக்குள் வைத்து கொண்டு எப்போதும் போல வாழலாம். அவை ஒன்றும் உயிர்கொல்லி நோய்கள் அல்லவே, பயம் வேண்டாம். உணவு முறைகளில் சற்றே மாற்றத்தை கொணர்ந்து சிற்சில உடற்பயிற்சிகளே போதும். அஜீரண கோளாறுகள், கேஸ்ட்ரிக் தொந்தரவுகள், பசியின்மை போன்றவை காணாது போகும். திடீரென தாக்கும் சில தீவிர நோய்களை நம்மால் தடுக்க முடியாதுதான். சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவரும் மருத்துவ காப்பீடு செய்து கொள்வதன் மூலம் பெரிய செலவிலிருந்து மீளலாம். வருடத்துக்கு 2 முறையேனும் ஃபுல் பாடி செக்கப் செய்து கொள்வது நோயை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிய உதவும். குணப்படுத்திடவும் எளிதில் முடியும். முதுமையில் எல்லோருக்கும் வரும் அசதி, சோர்வு போன்றவற்றை மருத்துவரின் ஆலோசனை பெற்று சில விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தும் குறைத்து கொள்ளலாம். மற்றபடி கை கால் வலி, காலையில் ஏற்படும் ஸ்டிஃப்னஸ் போன்ற தொந்தரவுகளை பெரிதாக்கி வருத்தப்படாமல் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செய்தும் சற்றே ஓய்வெடுத்தும் நல்ல சத்துள்ள உணவை நேரா நேரத்துக்கு உண்டும் நடந்தும் மனதை ஆரோக்கியமாக வைத்தும் மேனேஜ் செய்து கொள்ளலாம். மன ஆரோக்கிய மருந்து. மன ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியத்திற்கான முக்கியமான வழி. மன ஆரோக்கியத்திற்கு பல வழிகள் இருந்தாலும் 2 முக்கியமான வழிகள் இருக்கின்றன. 1, இறை வழிபாடும் அதோடு சேர்ந்த மெடிடேஷனும். நம் வாழ்வில் மன நிறைவை வளர்த்து கொள்ள வேண்டும். இது வேண்டும், அது வேண்டும் என பிள்ளைகளுக்காக மட்டும் பிரார்த்தனை செய்யும் நிலையிலிருந்து சற்றே உயர்ந்து எல்லோரும் நலமோடு இருக்க வேண்டுகின்ற மனநிலைக்கு வந்துவிட வேண்டும். மனது லேசாகும். யாரையும் எதற்கும் நோகடிக்காத மனநிலை இறையிடம் வரமாக பெற்றுக்கொள்ள மனம் அமைதியாகும். சிற்சில நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய மன மகிழ்ச்சி உண்டாகும். தினமும் சிற்சில நிமிடங்களாவது மனதை ஒருமுகப்படுத்தி மூச்சு பயிற்சி செய்வது ஆரோக்கியமான மனநிலையை கொடுக்கும். படபடப்பின்றி இதயத்தை சீராக்கும். நமக்காக ஒதுக்கும் இந்த நேரம் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்க வல்லது. தவறாமல் செய்வோம். மன ஆரோக்கியத்திற்கான மற்றொரு அரு மருந்து நண்பர்கள்.
நண்பர்களோடு

சில மணித்துளிகளாவது ஒவ்வொரு நாளும் செலவிடுதல், அவர்களோடு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல், அல்லது சாயங்கால வேளைகளில் கோவில்களிலோ பூங்காக்களிலோ அமர்ந்து அளவலாவுதல், அங்கே வரும் நம்மை போன்றோரிடம் பேசி பழகுதல், தோழமை பூணுதல் அத்தனை புத்துணர்ச்சியை ஊட்டவல்லது. எனக்கு தெரிந்த கோவில் ஒட்டிய பூங்காவில் சாயங்காலம் 6 மணியானால் 8-9 பேர், அதுவும் பெண்கள், அனைவரும் கிட்டத்தட்ட 60 வயது கடந்தவர்கள், எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த அவர்கள் அங்கே அமர்ந்து விடுகிறார்கள். அவர்களின் பேச்சும் சிரிப்பும் கிண்டலும் கேலியும் யார் என்ன நினைப்பார்களோ என்ற கவலையின்றி அளவலாவி இனிய மாலையை இனிப்பாக்கிக் கொள்கின்றனர். 7 மணி அடித்தால் போதும், அவரவர் வீடு நோக்கி கிளம்பிவிடுவர். அதில் இருவரிடம் பேசினேன். மாலை எப்போடா வருமென்று காத்திருப்பார்களாம். 6 மணி ஆனதும் ஓடி வந்து விடுவார்களாம். 1 மணி நேரம் எப்படி போகுதென தெரியாமல் கவலையின்றி கழித்துவிட்டு வீடு செல்வார்களாம். இத்தனைக்கும் போன ஆண்டு வரை யாரையும் யாருக்கும் தெரியாதாம். இந்த 1 மணி நேரம் தரும் புத்துணர்ச்சிக்கு அளவே இல்லையாம். நேற்று ஏன் வரல என்று கேட்கும் தோழிகள் கிடைத்தது மகிழ்ச்சிதான், பெருமையும் கூட என்கின்றனர். தனியாக எத்தனை நேரம் இருப்பது? உங்கள் துணையோடே என்னதான் பேசுவது? வீட்டு விஷயங்களை பற்றியே பேசினால் அலுப்பு தட்டுமல்லவா? இப்படியான தோழர் கூட்டத்தை உருவாக்கி கொள்ளாவிட்டாலும் ஓரிரு தோழர்களையாவது சம்பாதித்துக் கொள்வது முக்கியம். நலச்சங்கங்கள், அதன் நிகழ்வுகள் இவற்றில் பங்கெடுக்காவிட்டாலும் போய் அமர்ந்து வேடிக்கையாவது பார்க்கலாம். நீங்கள் ஃபிளாட்ஸில் இருந்தால் அதில் நடைபெறும் பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை நிகழ்வுகளில் மகிழ்வோடு பங்கெடுத்து கொள்ளலாம். இல்லையெனில் உங்கள் வீட்டு பூஜைகளுக்கு அக்கம்பக்கத்தினரை அன்போடு அழைக்கலாம், தேநீர் அளித்து இன்புறலாம். இன்னும் எத்தனையோ வகைகளில் நண்பர் கூட்டத்தை உருவாக்கி தக்க வைத்து இனிமையை சற்றே அதிகமாக்கிக் கொள்ளலாம். உறவுகள் வெளியூரில் இருக்கையில் அக்கம்பக்கத்தவரே நம் உறவு, மறக்காதீர்கள். நம் மன ஆரோக்கியம் காத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு மகிழ்வோடு இருக்கிறோம் என்பது நம் பிள்ளைகளுக்கு நாம் தரும் நிம்மதியல்லவா? வாழ்த்த கற்றுக்கொள்வோம். பொறுப்புகள் குறைந்துள்ள இந்த வயதில் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகையை தவழ விடுவது அனைவரிடமும் நன்மதிப்பை பெற்றுத்தரும். நல்ல உடை உடுத்தி அழகாக நம்மை வெளிப்படுத்திக் கொள்வது, அதற்காக 30 வயது போல தெரிய பிரயத்தனப்படுவது அவசியமல்ல. வயதாகிவிட்டது, இனி என்ன என்று சோர்ந்து விடாமல் நேர்த்தியாக தெரியும்படி முடி அலங்காரம், முகச்சவரம், நல்ல உடையணிந்து மிடுக்காக இருக்கத்தான் சொல்கிறோம். யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகை பூக்கலாம், நல்லா இருக்கீங்களா என்று வினவலாம். சில நிமிடங்கள் பேசினாலும் வாழ்த்தலாம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்றோ காட் பிளஸ் யூ என்றோ மனமுவந்து வாழ்த்துங்கள். வாழ்த்தும் வயது வந்துவிட்டது. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஒரு புத்துணர்வை அள்ளி வழங்கும். ஐயமில்லை, முயன்றுதான் பார்ப்போமே. கோபதாபங்களை காட்டி குறை நிறைகளை கண்டுபிடித்து என்னவாகப் போகிறது? இருக்கும் நாட்களில் இன்முகம் காட்டி இனியவை மட்டுமே கூறுபவர்களாகவும், அடுத்தவர்களை பாராட்டி மகிழ்பவர்களாகவும், பாசம் காட்டுபவர்களாகவும் இருந்து நம் வாழ்வை இனிமையாக்குவோம் வாருங்கள்.

இன்னும் 10 வருடம் போனால்தான் என்ன? 60 வயதென்ன? அதற்கு மேலும் 70, 80 இறை ஆசியோடு இம்மண்ணில் இருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அழகாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவனுக்கு தினமும் நன்றி கூறிக்கொண்டு வாழப் பழகுவோம். அசதி மிகுந்த இந்த வயதில் நம்மால் சமைக்க முடியாமல் கூட போகலாம். ஆளை வீட்டுக்கு வரவழைத்து சமைக்கலாம். தூக்கம் வருகையில் அதை தள்ளி வைத்து காத்திருப்பது அவ்வளவு எளிதல்ல என நினைத்தால் அதுவும் நியாயமே. மீண்டும் குழந்தையாகி போகும் வயதல்லவா, தூக்கம் அவசியமாகித்தான் போகிறது. அது குறைந்தால் சோர்வு வந்துவிடுகிறது. இப்போதெல்லாம் இம்மாதிரி முதியவர்களுக்காகவே சமைத்து வீட்டில் கொண்டு வந்து டான் டான் என தரும் கேன்டீன்கள் நிறைய இருக்கின்றன. நமக்கான உப்பு காரம் கூட குறித்து வைத்து கொண்டு சமைத்து தருகின்றனர். மளிகை காய்கறி பார்த்து பார்த்து வாங்குவது, அதை சமைப்பது, சமைத்து முடித்து பாத்திரம் தேய்ப்பது போன்ற அலுப்பூட்டும் வேலைகளே இல்லாமல் நம் உடல் நிலையை மட்டும் கவனித்து கொண்டு மருந்து மாத்திரைகளை நேரத்துக்கு எடுத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்கலாம். சாயங்கால வேளையில் வெயில் தாழ கைத்தடி எடுத்துக்கொண்டு கொஞ்ச தூரம் நடந்து வரலாம். பக்கத்தில் இருக்கும் கோவில் சென்று வழிபட்டு திரும்பலாம். ஊன்றுகோல் இதை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். நடை தளரும் 80, 85 வயதில் கூட சிலர் ஊன்றுகோல் பயன்படுத்த தயங்குகின்றனர். இந்த வயதில் கீழே விழுந்தால் படுக்கையில் கிடக்க நேரிடலாம். உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். ஊன்றுகோல் இருந்தால் இன்னும் ஒரு நன்மையும் உண்டு. தெருக்களில் திரியும் மாடு நாய் போன்றவற்றால் வரும் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாமே. இளைஞன் நாய் துரத்தினால் மாடு கிட்டத்தில் வந்தால் சட்டென விலகி ஓடி தப்பிக்கலாம். நம்மால் முடியுமா? ஊன்றுகோல் கையில் இருந்தால் விலங்குகள் கிட்டத்தில் வர பயப்படும். நம் நடை தளர்வதும் தடுமாறுவதும் நம்மால் உணர முடியும். யோசித்து குழப்பிக்கொள்ளாமல் ஊன்றுகோலை துணையாக்கிக் கொள்ள தயங்கவே கூடாது. நடையோடு இருந்தால்தான் மனிதன். படுக்கையில் விழுந்துவிட்டால் பாரம். கவனத்தில் கொள்ள வேண்டும். தனிமை அரக்கனை வெல்வோம். இணையில் ஒன்று இறையடி சேர்தல் இயற்கையே. இருந்தாலும் ஏற்குமா நெஞ்சம், ஒன்றாக வாழும் காலங்கள் எப்படியோ ஓடிவிடுகின்றன. ஒருவர் தனித்து விடப்படும் போது தள்ளாத வயதில் இந்த தனிமை கடினம்தான். துணையின் பிரிவு எவ்வளவு துணிச்சலானவரையும் துவள வைத்துவிடும். உண்மைதான், ஆழம் விழுதுகளாய் எத்தனை உறவுகள் இருந்தாலும் வேர் என்பது துணைதானே. அதற்காக அப்படியே உறைந்துவிட்டால் அடுத்த

நாள். அதை நாம்தானே சமாளிக்க வேண்டும். பிரிந்தவர்கள் தாங்கள் பூமிக்கு வந்த கடமையை முடித்துவிட்டு பாதுகாப்பான இறையின் அடி சேர்ந்துவிட்டனர். இருப்பவர்கள்தான் எண்ணம் முழுவதும் அவரிடத்து வைத்து உண்ணும் உணவு மறந்து உறக்கம் இழந்து வாடுகின்றனர். வாடினால் திரும்ப வந்து விடுவார்களா? இல்லை, இன்னும் கொஞ்ச காலத்தில் நாமும் அவரிடத்துதானே செல்லப் போகிறோம். மனதை கல்லாக்க கற்றுக்கொள்வோம். இயற்கை இந்த பூமியில் நாம் வாழ இன்னும் கொஞ்ச நாள் தந்திருக்கிறது. நல்ல முறையில் வாழ வேண்டுமல்லவா? வயதான ஆணின் தனிமையில் வெறுமை மட்டுமே. அவருக்கு அவரின் சொத்து, வங்கி கணக்கு விவரம், சேமிப்பு பற்றியெல்லாம் தெளிவாக தெரியும். மின்சாரம், சொத்து வரி, தண்ணீர் வரி, எப்போது எங்கு கட்ட வேண்டும் என்பது பற்றியும் தெரியும். மேல் வேலைகளுக்கு ஆள் வைத்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்துவிடலாம். ஆனால் முதுமையில் பெண் தனிமைப்பட்டால் இது பற்றியெல்லாம் வெகு சிலரே தெரிந்து வைத்திருப்பர். ஒரு வயதுக்கு பின் கணவரோடு வங்கிக்கு செல்லுங்கள். சொத்து வரி, தண்ணீர் வரி போன்ற அனைத்து விவரங்களையும் கற்று வைத்து கொள்ளுங்கள். மனைவிக்கு பொறுமையாக கற்றுக் கொடுப்பது கணவரின் கடமை. 70 வயதுக்கு மேல் நாம் நலமாக இருக்கும் போதே நம் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்து உயில் தயாரித்து வைத்துக் கொள்வது உத்தமம். அனைத்தும் எங்கள் இருவரின் காலத்துக்கு பின் என குறிப்பிட தயங்கக்கூடாது. முதுமையில் இது பெண்ணிற்கு பாதுகாப்பு உணர்வினை தரும். பிள்ளைகள் கவனித்துக் கொள்வார்கள்தான். ஓரிரு இடங்களில் மாறியும் நடக்கலாம் அல்லவா? தனிமையில் வாழ முடியாத போது எல்டர் கேர் போன்றவற்றை நாட தயக்கம் காட்டக்கூடாது. பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தால் இப்போதெல்லாம் எல்டர்ஸ் கம்யூனிட்டி வரம்தான். ஏற்றுக்கொண்டு நம்மை ஒத்த வயதினரோடு பேசி பழகி வாழ இனிமை கூடுந்தானே. பெண்கள் பிறந்தது முதல் தாய், தந்தை, பிறகு கணவன், அதன் பிறகு பிள்ளைகள் என சார்ந்தே வாழ்வது தவறு. நமக்கான முடிவுகளை நாமே எடுக்க பழக வேண்டும். இந்த வயதிலாவது முயலுங்கள். பெண்களே, சார்ந்தே வாழ்வதை கொஞ்சம் தவிர்த்திடுங்கள். இள வயதில் குடும்பத்திற்காக சின்ன சின்ன ஆசைகளை கூட குடும்ப பொருளாதாரம் கருதியோ நேரமின்மையாலோ தவிர்த்திருப்போம். படம் வரைவது, கதை கவிதை எழுதுவது, பாட்டு கற்றுக்கொள்வது, ஏன் ஜிம் போன்ற உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்வது, இதெல்லாம் இப்போது சாத்தியமானால் செய்வதில் தவறில்லை. பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தேவையான நேரங்களில் உதவி செய்வது நம் கடமைதான், மறுக்கவில்லை. மீதமுள்ள நேரங்களை மோட்டு வெள்ளையை பார்த்து கொண்டு ஏக்கத்தில் ஏதோ பறிப்போய்விட்டதாக மனதை கசக்கி கொண்டு வாழ வேண்டாம் என்றே கூறுகிறோம். ஒரு 75 வயது பெண்மணி தனது நீண்ட நாள் ஆசையான ஜூம்பா வகுப்பில் சேர்ந்து கலக்குகிறார். அவரின் முகத்தில் உள்ள புன்னகை இரு மடங்காகியுள்ளதை, தன்னம்பிக்கை கூடியிருப்பதை அனைவரும் கண்டு ஆச்சரியப்பட்டுத்தான் போகின்றனர். நமக்கேற்ற ஹாபியை தேர்ந்தெடுத்து அதற்குள் நுழைவோம். உச்சம் தொட வேண்டும் என்றெல்லாம் அவசியமே இல்லை. மிச்ச காலத்தை மகிழ்ச்சியோடு கழிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். செல்போனில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு தெரியாது, இனி கற்றுக்கொண்டு என்னவாக போகிறது என்று அழுத்து கொள்ளாமல் நாம் இம்மண்ணில் இருக்கும் நாள் வரை வாழ்க்கையை உயிர்ப்போடு வைத்து கொள்வது அவசியம். இப்போதெல்லாம் நம் லைஃப் ஸ்பேன் கூடிவிட்டதை உணருங்கள். நமக்காக வாழ்வதை பெருந்தவறு என நினைத்து குற்ற உணர்ச்சிக்குள் செல்ல வேண்டாம். நம் அத்தனை கடமைகளையும் நிறைவோடு நிறைவேற்றிவிட்டுத்தானே இதனை செய்ய போகிறோம். பின் ஏன் வீண் கவலை? கடமையை புறம் தள்ளி, பிள்ளைகளை புறம் தள்ளி, நம் விருப்பம் நோக்கி நடையிடுவது மட்டுமே தவறு. குற்ற உணர்ச்சியை குழி தோண்டி புதையுங்கள். குழந்தை போல உங்கள் குறை காலத்தை கொண்டாடுங்கள். எதிலும் எப்போதும் எச்செயல் செய்வதிலும் ஒழுங்கு ஒன்றை கடைபிடிக்க தவறக்கூடாது. தினந்தோறும் காலையில் எழுவது, அதற்காக வேலைக்கு செல்வது போல, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது போல அறக்க பறக்க அல்ல. நமக்கு சௌகரியமான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் செய்து கொண்டு தினமும் அதே நேரத்தில் எழுவது. அரை மணி நேரமாவது நம் உடல் நலம் கருதி யோகாவோ உடற்பயிற்சியோ செய்வது. காலையிலேயே குளித்து நல்ல உடையணிந்து நம்மை அழகாக வெளிப்படுத்திக் கொள்வது. இவற்றை தவறாது செய்தால் சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் தானாக ஓடிவந்து நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும், ஐயமே இல்லை. மனநலத்திற்காக விளக்கேற்றியோ, வழிபாடு செய்தோ, மெடிடேட் செய்தோ குழப்பமில்லா மனநிலையை பெற்றிடலாம்.
நேரத்தில்

0: நேரத்திற்கு உணவு உண்பது, மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, மதிய நேரத்தில் நமக்கு பிடித்தமானவைகளை செய்வது, சற்றே உறங்கி ஓய்வெடுப்பது, இவையெல்லாம் புதிய உற்சாகத்தை மேம்படுத்தி கொடுக்க வல்லவை. சாயங்கால வேளைகளில் வெளியில் நடப்பது வெறும் நடைப்பயிற்சி மட்டுமல்ல, பலரின் முகங்களை காண்பது, மரம் செடிகளை ரசிப்பது, வெளிக்காற்றை சுவாசிப்பது, இது அத்தனையும் அள்ளி கொடுத்து மனதினை ரிஃப்ரெஷ் செய்யும் மருத்துவம் அது. மறக்கக்கூடாது, முடிந்தவரை இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் உறங்கச் செல்வது தூக்கமின்மையை வெகுவாக குறைத்து உறக்கத்தை எளிதில் வரவழைக்கும். தூக்கம் போனால் சோர்வோடையே இருக்க நேரிடும். கவனம், 8 மணி நேர தூக்கம் நம்மை சுறுசுறுப்போடு இருக்க வைக்கும். தூங்கும் அறையை குளுமையோடும் இருட்டாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்ளுதல் தூக்கத்தை விரைவில் வழங்கும். நேரம் தவறாத ஒழுங்கு நம் உடலையும் மனதையும் சோர்ந்து விடாமல் காக்கும். கடைபிடிப்போம் கண்டிப்பாக. நிம்மதி தரும் நிச்சய நன்மை நம் வாழ்க்கையில் நிறைவை கொண்டு வந்திட வேண்டும். நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையை ஆழ ஊன்ற வேண்டும். வேண்டாத நினைவுகளையும் கவலைகளையும் அண்டவிடவே கூடாது. பேரப்பிள்ளைகள் அவர்களின் பெற்றோரோடு பத்திரமாக இருக்கிறார்கள். இறைவனிடம் அவர்களின் நலனுக்காக வேண்டிவிட்டு நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குதான் அவர்கள் குழந்தைகள், அவர்களின் பிள்ளைகளுக்கு அவர்கள் பெற்றோர். பொறுப்பை நன்றாக செய்ய அறிந்த பெரியவர்கள். டேய் பாத்துடா, குழந்தைய தனியா விட்டுடாத, ஆபத்து வந்துடும் என்பது போன்ற நம் பயங்களையும் கவலைகளையும் அவர்களிடத்து திணித்து அவர்களையும் பயத்தினில் தள்ளுவது அவர்களை எரிச்சலூட்டும்தானே. பொதுவாக பத்திரமாக இருங்கள் என்று கூறிவிட்டு நம் பிள்ளைகளை நம்ப வேண்டும். நம் மனதும் நிம்மதியாக இருக்கும். அவர்கள் நம்மை பற்றி விசாரிக்கும் போது, ஆமா ஏதோ இருக்கும், நீங்க யாரும் பக்கத்துல இல்லாம தன்னந்தனியா என்று பாசத்தை கொட்டுவதாக நினைத்து கொண்டு அவர்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க வேண்டாம். உற்சாகமாக பேசுவோம், அவர்களும் நிம்மதியாக இருப்பார்கள். பேரப்பிள்ளைகளும் நம்மோடு ஆவலோடு பேசி மகிழ்வார்கள். நாம் என்ன நம்மை பற்றி நினைக்கிறோமோ அப்படித்தான் நாம். நீண்ட ஆயுளை கடவுளிடம் வேண்டாத ஆளில்லை. அனைவருக்கும் அது கிடைப்பதில்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை மறக்கக்கூடாது. அமைதி, நல்லெண்ணம், புன்சிரிப்பு மாறா முகம் கொள்வோம். வருங்கால சந்ததியோடு போட்டி போட்டு கொண்டிராமல் மனதார அவர்களை வாழ்த்தி கொண்டு வாழ்வை வரமாக்கி கொண்டு வாழ்வோம். கனிந்த வாழ்வு கிடைக்காமல் கனவாகி போனோர் ஏராளம். கடவுள் கொடுத்த வரம் இது. முதுமை என்பது முனகும் பருவமல்ல. முகமும் அகமும் மகிழ்ந்து வாழ்த்தி வாழ்ந்து வருங்கால சந்ததிக்கு வழிகாட்டிடும் வாழ்க்கை புத்தகம் நம் முதுமை. மறக்கக்கூடாது.
1: இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.
2: கேஜே யேசுதாஸ் பாடியுள்ள திரைப்பட பாடல் ஒன்றை கேட்கலாம். நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தாவேகாவின் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் திரு விஜய்க்கு முதலமைச்சராக

பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திரு விஜயுடன் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படுவதற்கான ஆணையில் அவர் கையெழுத்திட்டார். தொடர்ந்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பதற்கும் போதைப்பொருள் தடுப்பு படை அலகுகள் உருவாக்குவதற்கான ஆணைகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்பு போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர், தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றார். அரசு அமைப்பதற்கு ஆதரவளித்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி, திரு செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்கள், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து தலைமை செயலகம் சென்று தமது பணியை தொடங்கிய திரு விஜய்க்கு பல்வேறு துறைகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கருப்பையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு நாளை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறுகிறது. திரு ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை வரும் புதன்கிழமைக்குள் நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே முதலமைச்சரின் தனி செயலர்களாக திரு செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்ற திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழக மக்களின் நலனிற்காக மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து செயலாற்றும் என்று கூறியுள்ளார். புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணம் தொடர வாழ்த்துவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் முதல் 3 அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என்று கூறாமல் ஆட்சித்திறனுடன் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், கடந்த 5 ஆண்டுகளாக கோவிட் பெருந்தொற்று சூழல், மழை வெள்ள பாதிப்புகள், நிதி பற்றாக்குறையின் மத்தியிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு நிறைவேற்றியதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு மக்களின் ஆதரவு உள்ளதை மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் வெற்றி எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல சிறந்த நிர்வாகத்துடன் கூடிய அரசின் அவசியத்தை வலியுறுத்தினார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் இந்த அமைப்பின் புதிய தியான கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். இன்று பிற்பகல் ஹைதராபாத் சென்றடையும் பிரதமர் அங்கு 9,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் புற்றுநோய் சிகிச்சையில் நவீன நுட்பங்களை கையாளும் சிந்து பல்துறை உயர் சிறப்பு மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். இந்தியா ட்ரினிடாட் டொபாக்கோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அங்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர், அந்நாட்டு பிரதமர் கம்லா பிரசாத் விசசார் உடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் திரு ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார். கோடை விடுமுறையின் போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026 நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒருவார கால முகாமில் சுய அறிமுகம், சொல்லகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர்.
திருப்பத்தூரில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.

0: தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் நாளை முதல் தொடர்ந்து நடைபெறும் என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
1: திருச்சி மாவட்டத்தில் பார்வை திறன் குறைபாடுடைய மாணாக்கருக்கு விடுதியுடன் கூடிய அரசு சிறப்பு பள்ளியில் சேர்க்கை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தட்டை பயிறு சாகுபடியில் தொழில்நுட்ப பயன்பாடுகளின் மூலம் அதிக மகசூல் பெறலாம் என வேளாண் துறை விளக்கம் அளித்துள்ளதாக எமது மதுரை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தட்டை பயிறு சாகுபடியில் விவசாயிகள் தொழில்நுட்பங்களை சரியாக கடைபிடித்து பயிரிட்டால் அதிக மகசூல் பெறலாம் என மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. 1 ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை என்ற கணக்கில் தேவையான விதைகளை 550 கிராம் ரைசோபியம் நுண்ணீர் கலவையுடன் கலந்து விதைக்க வேண்டும் என்றும், விதைக்கு முன்பாக நிலத்தை நன்கு உழுது மண்ணை பண்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப முறைகளை கடைபிடித்தால் அதிக மகசூல் கிடைக்கும் என்றும், விதைத்த 80 முதல் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்து அதிக வருமானமும் பெறலாம் என்றும் மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குணா குகை, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும், ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மலைச்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, தூத்துக்குடி, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று களமிறங்குகிறது. ராய்ப்பூரில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பை இந்தியன்ஸுடன் மோதுகிறது. ஷாங்காயில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை 2ம் கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத், கும்கும் மோகத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவை 5-4 என்ற கணக்கில் வென்றது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்றிரவு உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மெல்லிசை கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:16 நெருங்கிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல மதுரை தென்றல். மதுரை தென்றல்ல முதலில் வரும் பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா?

நேரம் 2:20. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:29:40 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரதென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:34. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரத்தென்றல் தரும் நிறைவான பாடலாய் வருகிறது உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மீண்டும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி 3 மணிக்கு இணையலாம். வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலகா கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: கர்ஜர சுவாதி திருநாள் கீர்த்தனை, பவப்பிரியா ராகம், ஆதிதாளம். ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவர்கள் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரிஷ் ஆகியோர்.
1: இசைப்பயிற்சி நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களே.
2: இந்த கிருதி மாமாவா ஆசிரித்தவுடைய அனுப்பலை பார்க்க போறோம். காமதாயக பரிமுதி தேப கேவல மோத நிவாச கனாப. இது நிவாசக்க நாபன்னு பிரிக்கவே கூடாது, அது டெண்டன்சி எப்படி வரும், பத்மநாப அது மாதிரி ஏதோ ஒரு நாப அந்த மாதிரி இல்லை. நிவாச கனாப, கனாபம்னா ரெயின் கிளவுட் மாதிரி டார்க்காக ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடியவர். கேவல மோத,
3: கேவல மோத
2: நிவாச கனாப,

அதுவா இது இந்த சங்கதியில் பார்த்தேன்னா நாலாவதுல நிறைய ஒரு இடத்துல கூட ரெஸ்ட்டுக்கு இடம் இல்லாமல் கண்டினியூஸ் ஃப்ளோவாக இருக்கு. அதனால் இது பாடிட்டு அதையும் பாடுங்கிறது டெஃபினட்டாக இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அது வரதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு டீப் பிரெத் எடுத்துனுட்டா நம்ம கஷ்டமில்லாத அதை பாட முடியும். ஓகே. கேவல கேவல அந்த மாவரை போனோம்.

இது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தாட்டு ஸ்வரம் அடுக்கடுக்காக வருது. கரே மா கப்பா மா தாப்பா, அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ராகத்துக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எம்பலிஷ்மெண்ட். ராகம் பாடும்போதோ இல்லை ஸ்வரம் பாடும்போதோ இதெல்லாம் நம்மளுக்கு அதுலேருந்து யூட்டிலைஸ் ஆகும். இப்போ மனோதர்மத்துக்கு கல்பித்தமும் கல்பித்தத்துக்கு மனோதர்மமும் தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். இது புரிஞ்சுதான் இன்னும் ஒரு தடவை பாடணுமா இந்த காமதாயக்கா?

0: ஆசித்த அப்படி முடிச்சுடலாது.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது இசைப்பயிற்சியில் மாம வாஷித நிர்ஜர சுவாதி திருநாள் கீர்த்தனை, பவப்ரியா ராகம், ஆதிதாளம். ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவர்கள் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிருஷ் ஆகியோர். தொடர்வது வானிலை முன்னறிவிப்பு. நேயர்களே, தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கேட்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான முதல் கனமழை பெய்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 173.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 4.6 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தோம். ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தோம். ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட மிக மிக குறைவாகவும், அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் 35 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் அளவும், கொடைக்கானல் பகுதியில் 11.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 நேரத்தில் உருவாகக்கூடும். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் கர்நாடகா மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, தேனி

தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை அதாவது 11, 12, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்சமாக வெப்பநிலை 24 மணி நேரத்தில் இன்று

இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்சமாக வெப்பநிலை 24 மணி நேரத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் நிலை மாறுபாடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் வரும் 12 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பதிவான இதர மழை அளவுகள். திருநெல்வேலி 4 முக்கு, திருநெல்வேலியில் பெருங்குளம் மற்றும் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம், எச்சன் விடுதி தஞ்சாவூர் மாவட்டம், பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் வடபழனி, மகாலிங்கபுரம், செங்கற்பட்டு மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கலையநல்லூர் மற்றும் அரியலூர் பொதுப்பணித்துறை ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டம் பார்வூட், சிவலோகம், முகிலிவாக்கம், வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம், அயனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னையில், பெருங்களத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம், நீலகிரி, பார்சூட் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணி ஆவதற்கு சில நொடிகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:35 ஆயிட்டுருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணையலாமா? இதே கோயில் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் வந்துக்கிட்டே இருங்க, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 3:05. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில அடுத்ததா தென்றலை என்னை தொடு திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இது காற்றலைகளில்.

கேட்ட பாடல் நீதானா அந்த குயில் திரைப்படத்திலிருந்து ஒழித்து சென்றது. நேரம் 3:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டுட்ருக்கோம் மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில அடுத்த பாடலாய் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இதோ

நேரம் 3:24 தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒலித்து சென்றது. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கோகுலம் திரைப்படத்திலிருந்து.

உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒழித்து சென்ற நேரம் 3:35:23. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுர தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து.

நேரம் 3:45 மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரத்தென்றல் தரும் அடுத்த பாடல் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது நேயர்களே. இன்னைக்கு மதுரத்தென்றலில் வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையிலிருந்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுந்தரி. நன்றி நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேயர்களே.

நேயர்கள் இப்போது சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் எஸ் என் பார்வதி, பி ரேவதி, டி வேலுச்சாமி, அருண் சந்தீப், என் மதன் சந்தர், சி ராஜா அப்பாசாமி, டி கே மீனாட்சி, எஸ் பி எஸ் போத்திலிங்கம், எல் மோகன், வி சசிகுமார் ஆகியோர். தொகுப்பு டி சுஜன்குமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: அம்மா இயற்கை தாய், மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இந்த பறவைகளோட குரலோசையை கேட்டதுமே இறங்கிடுதே அம்மா. இது ஒரு அற்புதமான ரசவாதம் இல்லையா? இயற்கை தாயே, உன்னோட ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் எங்களோட உயிரை காப்பாற்றுற உயிர் மூச்சு இல்லையா? அப்பேற்பட்ட உனக்கு என்னால் என்ற அளவுக்கு சக மனிதர்களோட சேர்ந்து நன்மையைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் உனக்கு எதிராக கெடுதல்கள் நடந்துக்கிட்டு தானே அம்மா இருக்குது. உன்னோட வளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மட்டும் இல்லை வரக்கூடிய தலைமுறைகளையும் அனுபவிக்க வேணுமே அம்மா.
1: ஹலோ ராஜாராம்.
0: வாங்க அரவிந்தன்.
1: ராஜாராம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
0: எல்லாம் நம்ம இயற்கை எண்ணெயோட தான்.
1: ஓ,
0: பாருங்க, எத்தனையோ கிராம மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து உயிரை காப்பாத்தின ஏரி இது. ஆனா இந்த ஏரியை பாருங்களேன், வறட்சியாகி குப்பை மேடுகளால நிரம்பி போயிருக்குதே தவிர ஒரு சொட்டு தண்ணீரை கூட காணுமே.
1: ஆமா ராஜாராம், பார்க்கவே ரொம்ப வேதனையா தான் இருக்கு.
0: என்னால தாங்க முடியல அரவிந்தன். ஆனா இந்த இயற்கைக்கு எதிரான நிகழ்வுகள் நமக்கு சவால் விட்டுக்கிட்டு தானே இருக்குது.
2: அதுக்கு ஒரு காலம் இருக்கு, பொறுத்துருங்க ராஜாராம்.
0: அடே, வாங்க மோகன்ராஜ், நீங்க எப்போ வந்தீங்க?
2: ஓ, இதோ இப்போதான்.
0: நல்லது. ஆமா, இன்னைக்கு உங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனை ஆபரேஷன் பண்ண போறீங்க?
2: அறுவை சிகிச்சை இல்லாமலே பேஷண்ட் ரெண்டு பேரை குணப்படுத்த போறேன்.
0: சபாஸ்.
2: ஆனா இப்போதைக்கு வறண்டு போன இந்த ஏரிக்கு தாங்க

0: ஆப்ரேஷன் கிளீன் பண்ண வேண்டியிருக்கு.
1: கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன்.
0: இன்னும் என்னங்க, ஆற்றிலிருந்து முதன்மை வாய்க்கால், கிளை வாய்க்கால், கண்ணிகள்னு படிப்படியாக பிரிந்து போகக்கூடிய தண்ணீர் எல்லாம், வழியில் இருக்க ஏராளமான குளம் குட்டையெல்லாம் போகிற போக்கில் நிரப்பிக்கிட்டே போகும். அதன் மூலம் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் என்பதுதான் நம்ம முன்னோரோட கணக்கு. காலங்காலமாக அப்படித்தானே நடந்துக்கிட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த நீர்வழி பாதையெல்லாம் இப்போ கட்டடங்களாக மாறிடுத்தாரு.
1: உண்மைதான்,
0: இது மனிதர்கள் தங்களுக்கு தானே உருவாக்கிய நோய்.
1: நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. சரி, இப்போது மழை நீரை சேமிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது.
0: நல்ல விஷயம்தான் ராஜாராம். இருந்தாலும் கூட எந்நேரமும் அரசாங்கத்தை மட்டும் எதிர்பார்க்காம இயற்கை வளங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை சுற்றுச்சூழல் ஆர்வலராக நீங்க தானே செஞ்சுட்டு வரீங்க.
1: ஆமாம் மோகன்ராஜ், அது நம்ம கடமை தானே.
0: என்ன அரவிந்தன், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அரசாங்க வேதியியல் விஞ்ஞானியாக இருக்கிற உங்களோட அடுத்த கட்ட பணி என்னங்க?
2: மோகன்ராஜ், பாரபட்சம் பார்க்காம சில ரசாயன தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யணும்னு அரசாங்க தரப்புல எனக்கு சொல்லப்பட்டிருக்கு.
0: ஓ, அப்படின்னா அந்த பட்டியலில் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சேருதா?
2: ஆமாம் மோகன்ராஜ், அர்ச்சனாவோட கெமிக்கல் ஃபேக்டரி பட்டியலில் கடைசியில் வருது.
1: அப்படியா, சரி வாங்க. நாம் மூணு பேரும் வழக்கமாக இயற்கையோட கூடி பேசுகிற அந்த அரச மர நிழலுக்கு போகலாம்.
2: வாங்க போகலாம்.
1: ஆஹா, இந்த காற்றும் கூட மனசுக்கு இதமாக தான் இருக்குது.
2: ஆமாம் ராஜாராம். அதை பாருங்க, அர்ச்சனாவோட கார் வருதே.
1: ஆமா, ஆச்சரியமா இருக்குதே, என்ன இந்த நேரத்துல ஏறி கரைக்கு வர்றாங்க?
0: அதுதாங்க எனக்கும் புரியல.
3: ஹலோ அரவிந்தன், மோகன்ராஜ், ராஜாராம், உங்க மூணு பேருக்கும் என்னோட காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: என்ன அர்ச்சனா, ஒரு போன் கால் கூட இல்லையே, திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன முக்கியமான விஷயம் ஏதாவது?
3: முக்கியமான விஷயம் தான். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறத கேள்விப்பட்டேன். அதான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு உங்களுக்கு போன் பண்ணாம திடீர்னு வந்துட்டேன்.
2: அப்படியா விஷயம்?
3: ஆமா, நீங்க எல்லாரும் பெரிய ஆளுங்க, காலையிலேயே வறண்டு போய் குப்பை மேடா இருக்கிற இந்த ஏரி கரைக்கு வந்திருக்கிறீங்க. ஏன்
1: நீங்க புரியாம பேசுறீங்க அர்ச்சனா? இந்த இயற்கையான சூழலோட மகத்துவத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல.
2: ஆமா அர்ச்சனா, ராஜாராம் சொல்றது மாதிரி உங்களுக்கு இயற்கை பத்தி புரியாததுதான். சரி, அது விடுங்க, முதல்ல நீங்க வந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க.
3: சொல்றேன். நாளைக்கு எனக்கு பாராட்டு விழா நடக்குது. நீங்க தான் சிறப்பு விருந்தினரா வரப்போறீங்க. நாம நாலு பேரும் நண்பர்களா இருந்தாலும் கூட மறுபடி உங்க மூணு பேருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்ல, அதனாலதான் நேர்லயே வந்திருக்கேன். இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கங்க.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: சபாஷ் அர்ச்சனா, வாழ்த்துக்கள்.
3: இது பத்தாதுங்க, இன்னும் நிறைய வாழ்த்துக்களை விழா மேடையில வந்து சொல்லுங்க. என்ன?
1: கண்டிப்பா சொல்றோம்.
2: சரி அர்ச்சனா, உங்களோட தொழிற்சாலை இப்ப எப்படி போயிட்டு இருக்கு?
3: தொழிற்சாலைக்கு எந்த குறையும் கிடையாது, சிறப்பா போய்கிட்டு இருக்கு.
2: என்ன சொல்றீங்க அர்ச்சனா, சிறப்பா இயங்குதா?
3: ஆமா, சிறப்பா இயங்குது. ஆமா, அதுல நீங்க என்ன குத்தம் கண்டுபிடிச்சீங்க அரவிந்தர்?
2: இல்ல, பொதுமக்கள் வேற விதமா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க.
3: பொதுமக்கள் எப்படி வேணாலும் பேசட்டும், நீங்க என்னோட தொழிற்சாலைய பத்தி என்ன நினைக்கிறீங்க?
2: இப்ப நான் எதுவும் நினைக்கல, ஒரு முறை பரிசோதனை செஞ்சாதானே என்னாலையும் ஒரு தீர்வு சொல்ல முடியும்.
3: ஓ, நீங்க அரசாங்கத்தோட வேதியியல் விஞ்ஞானிங்கிறதுனால இப்படி பேசுறீங்களா அரவிந்தன்?
2: அர்ச்சனா, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க.
3: இல்ல, நான் சரியா தான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்க என்னோட தொழிற்சாலை மேல சந்தேகப்படுறீங்க அரவிந்தன்.
2: அப்படி இல்ல அர்ச்சனா, கோபப்படாதீங்க, நான் கேள்விப்பட்டதை தானே சொன்னேன்.
3: இல்லீங்க, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் புறப்படுறேன்.
1: என்ன கிளம்பிட்டாங்க? என்ன அரவிந்தன், இந்த அர்ச்சனா புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? எதுக்காக இப்படி கோபப்படுறாங்க?
2: ஆமா ராஜாராம், அர்ச்சனாவுக்கு இவ்வளோ கோபமும் அவசரமும் கூடாதுதான். என்ன செய்யறது, சின்ன வயசுலயே ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு முதலாளி ஆயிட்டாங்க. சரி விடுங்க, நாளைக்கு அவங்களோட பாராட்டு விழாவில் சந்திக்க போறோம், அங்க சரி பண்ணிடலாம். வாங்க கிளம்பலாம்.
4: அன்பில் உயர்ந்தவர்களே வணக்கம். பலர் பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்.

0: ஆனால் தானம் செய்ய மாட்டார்கள். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் பாராட்டு விழாவின் நாயகியான ஏழை மாணவர்களின் கல்விக்காக ஏராளமான நன்கொடைகள் வழங்கி இருப்பவருமான அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிட்டெடின் அதிபர் செல்வி அர்ச்சனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
1: அரசு துறையில் வேதியியல் விஞ்ஞானியாக பணிபுரியும் அரவிந்தன் அவர்கள் இவ்விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பதால் அவர்களையும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.
2: அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மரியாதை மிகுந்த அன்பு வணக்கம். உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச விழைகிறேன். சிறு வயதிலேயே தனது கடுமையான உழைப்பாலும் திறமையாலும் வளர்ந்து வந்திருப்பவர்தான் அர்ச்சனா அவர்கள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் பெரிய அளவில் வளர்ந்திருப்பதற்கு காரணம் மக்களுடைய ஆசீர்வாதம் தான் என்று பல முறை என்னிடம் கூறியிருக்கிறார். அர்ச்சனா அவர்கள் தனது லாபத்திலிருந்து கணிசமான தொகையை அவ்வப்போது மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக செலவிட்டு வருகிறார்.
0: தொழிற்சாலையில் வேலை செய்யற ஊழியர்கள் பல பேர் வறுமையில வாழறதா கேள்விப்பட்டேன். ஆனா அரவிந்தன் சார் இப்படி பேசுறாரு, ஒண்ணுமே புரியலையே.
2: அர்ச்சனா அவர்களின் கல்வி சேவையை பாராட்டி மக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் அவருக்கு மரியாதை நிமித்தமாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன்.
3: இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா? உலகத்துல என்னென்னவோ நடக்குது, எது உண்மை எது பொய்னு தெரியலப்பா.
4: அரவிந்தன், கூட்டத்துல சில பேரு அர்ச்சனாவுக்கு எதிராக முணுமுணுத்துக்கிட்டே விழாவுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க. நிலைமை சரியில்லை, அதனால விழா வைத்தோட முடிக்க சொல்லுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது.
5: அப்படியா ரஜராம்?
6: வாங்க வாங்க, நம்ம வந்து இதை கூடக்கூடாது.
0: அன்பர்களே, காலம் கருதி விழா இத்துடன் முடிகிறது.
7: என்னோட தொழிற்சாலையை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது எதையுமே வெளிக்காட்டாமலேயே என்னை பத்தி மேடையில பாராட்டி பேசுனீங்களே, தேங்க்யூ சோ மச்.
5: பரவாயில்ல அர்ச்சனா, நான் உண்மையைத்தானே பேசினேன், ஆனா கொஞ்சம் நிலைமை சரியில்லை.
7: அது சரி, ஏன் விழாவை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க? அங்க பாருங்களேன், மக்கள் மத்தியில ஏதோ சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. என்னது, என்னங்க, என்ன நடக்குது இங்க?
5: அதான் சொன்னல அர்ச்சனா, இப்ப நிலைமை கொஞ்சம் சரியில்லை, நாம தனியா போய் பேசலாம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போகலாம். ராஜாராம் நீங்களும் வாங்க.
8: சரி வாங்க போலாம்.
9: அம்மா, நீங்களும் அப்பாவும் என்ன விவசாய கல்லூரியில படிக்க வச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா.
10: என்ன அகத்தியா, அருவியை பார்த்ததுமே இயற்கையோட ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டியா என்ன?
9: ஆமா அம்மா,
10: உங்க அப்பா அர்ச்சனா அம்மாவோட ரசாயன தொழிற்சாலையில அந்த அம்மாவுக்கு முழு விசுவாசிய வேலை செய்யறாரு. ஆனா எனக்கு என்னமோ சரின்னு படல, ஆனா நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் இயற்கை விவசாயத்துல மூழ்கி கிடக்குறாரு. அவரை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா அகத்தியா.
9: என்னம்மா இப்படி சொல்றீங்க?
10: ஆமாப்பா, ரசாயன தொற்று அவர் உடம்புல பாதிச்சிருக்கிறதா ஒரு நாள் எங்கிட்டே அவர் சொன்னாரே.
9: ஓ, இதை ஏமா நீங்க முன்னாடியே எங்கிட்ட சொல்லல?
10: அகத்தியா, எல்லாரும் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிற வழியத்தானே பாக்குறாங்க. ஆனா உங்க அப்பா இயற்கையான முறையில விவசாயம் செஞ்சு நம்ம குடும்பத்தோட பொருளாதார நிலைமைய சரிக்கட்ட பாக்குறாருப்பா. ஆனா அது அவரால் முடியுமா என்ன?
9: அப்பாவோட இயற்கை விவசாயத்துல குறைஞ்ச வருமானம் இருந்தா கூட பொதுமக்களோட உபயோகத்துக்கான காய்கறிகளோட தரமும் ஆரோக்கியமும் முக்கியமான விஷயம் தானம்மா.
10: நீ சொல்றது சரியா இருக்கலாம், ஆனா வருமானம் முக்கியம் இல்லையா? இது நமக்கு பத்தலையே.
9: இருக்கட்டும், அதுக்காக
10: கொஞ்சம் செயற்கை விவசாய முறையும் கலந்துக்கலாமேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன், அவர் ஒத்துக்கலப்பா.
9: அம்மா ஒண்ணு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க, காத்து மண்டலத்துல கரியமில வாயுவோட செறிவு அதிகரிக்கிற போது நாம சாப்பிடக்கூடிய உணவு தானியங்கள்ல துத்தநாகம், இரும்பு சத்து, புரத சத்து எல்லாமே குறைஞ்சு போகுது. இது பெரிய கெடுதலை ஏற்படுத்துமே.
10: அப்படியா சொல்ற நீ?
9: ஆமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு ரசாயனத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யறதும் பாதுகாப்பு இல்லாம ரசாயன தொழிற்சாலை நடத்துறதும் ரெண்டுமே பாவ செயல் தாமா.
10: ஐயோ வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம்ப்பா.
9: சரி வாங்கம்மா, இதோ நம்ம தோட்டம் வந்துடுச்சு. அங்க பாருங்கம்மா, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு.
11: அடே டே டே, அம்மாவும் பிள்ளையும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க,

0: இந்த பாருங்க, நம்ம இயற்கை முறையில் பயிரிட்ட பீட்ரூட்டும் கேரட்டும் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அப்பப்பா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: ஆமாப்பா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு.
0: வேணா டேஸ்ட் பண்ணி பாரு. ஆ, கொஞ்சம் இருப்பா அகத்தியன், இந்த ஒரே ஒரு பாத்திக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன்.
1: இந்த காய்கறிகள் எல்லாம் மூட்டையில் கட்டிக்கிட்டுமா?
2: இருப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு, அப்பா கிட்ட கேட்டுட்டு செய்யலாமே.
0: அகத்தியா இரு, தண்ணியை கட்டிட்டேன். ஒரு விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன்ப்பா.
1: என்ன விஷயம்ப்பா?
0: நேத்துக்கு அர்ச்சனாமாவோட பாராட்டு விழா சிறப்பாக நடந்துச்சுப்பா.
1: நிஜமாவா சொல்றீங்க?
0: உண்மைதான் அகத்தியா.
1: இருக்கட்டும்ப்பா, அதுக்கு என்ன இப்போ?
0: அட, என்னப்பா நீ நம்ம தொழிற்சாலை முதலாளி அம்மாவோட விழாவை பத்தி ரொம்ப சாதாரணமா கேக்குறிய.
1: அப்பா, நீங்க உங்க ஓனரை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும்ப்பா. உங்களோட விசுவாசத்தை பாராட்டுறேன். அதே நேரத்தில் தொழிற்சாலையோட செயல்பாடுகள் ஊழியர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா.
0: அகத்தியா, நம்ம கம்பெனி ஓனர் அர்ச்சனா சின்ன வயசுலே தன்னுடைய திறமையால் உயர்ந்த இடத்துக்கு வந்தவங்க. அவங்கள பற்றி நீ புரிஞ்சுக்காம எதை எதையோ பேசாதப்பா.
1: சரிப்பா சரி, ஆனால் எனக்கும் ஒன்று சொல்ல தோணுது.
0: தாராளமாக சொல்லுப்பா.
1: கத்திரிக்கா செடியில் இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் அது சந்தைக்கு வந்துதானே ஆகணும்.
0: ஆமாம், இப்போ எதுக்கு இதை சொல்கிற?
1: போக போக உங்களுக்கே புரியும்பா.
3: ஆமா, சீக்கிரம் வேலை ஆகட்டும்பா. எல்லா மரங்களையும் வெட்டி போடுங்க, தரம் மட்டமாக்கிடணும்.
0: ஐயா, என்ன அநியாயம் பண்ணுறீங்க?
3: ஏன்பா, ஆடு மாடு மேய்க்க வந்தீங்கன்னா மேய்ச்சிட்டு போயிடுங்க, தேவையில்லாமல் இங்கே வந்து தலையிடாதீங்க.
4: ஐயா, நாம் எல்லாரும் சுவாசிக்கவும் மழை பெய்யவும் இந்த மரங்கள் தான் உதவி செய்யுது. அப்பேற்பட்ட அம்மாவை போய் வெட்டுறீங்களே, உங்களுக்கு யாருங்க இந்த அதிகாரம் கொடுத்தது?
5: ஆடு மாடு மேய்க்கிற உங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம்? இந்த பாருங்க, நாங்கள் இந்த இடத்துல அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரி கட்ட போகிறோம்.
0: ஐயோ, இது தப்புமா? வேண்டாம் வேண்டாம்,
5: இது புறம்போக்கு இடங்க. உங்க வேலைய பாருங்க. டேய் கண்ணா, அந்த ஜேசிபிய ஸ்டார்ட் பண்ண சொல்லு. இந்த மேய்ச்சல் நிலத்தை அப்படியே சுத்தமா பண்ணிடணும், புரியுதா?
3: சரிங்கம்மா சரிங்கம்மா. ஏன்பா, உடனே வெட்டுங்க, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க.
0: யோ கடவுளே, எங்க இதயத்தை குத்தி ரணமாக்குறாங்களே, தர்மம் செத்து போயிடுச்சா?
6: பகவானே பார்த்துக்கிட்டோம், நம்மளால இவங்களை என்னதான் செய்ய முடியும்? ஒண்ணுமே புரியலையே.
0: என்ன என்ன என்னங்கம்மா, என்ன இங்க பிரச்சனை? நீங்களே பாருங்க,
6: நீங்களே பாருங்க ஐயா.
0: ஒரே சரியம்மா, நீங்க படிச்சவங்க, கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கவங்க, நீங்களே இப்படி செய்யலாமா?
5: இத பாருங்க ராஜாராம், இது புறம்போக்கு இடம், சீக்கிரமா எங்க பேருக்கே பட்டா வந்துடும்.
0: அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கம்மா, நம்மோட முன்னோர்கள் கண்மாய்களை சங்கிலி தொடரா அமைச்சிருந்தாங்க. நீர்பிடிப்பு பகுதியில முதலாவது கண்மாய் இருக்கும், அது நிரம்பின உடனே உபரி நீர் கால்வாய் வழியா அடுத்த கண்மாய்க்கு பாயும். இது போக மழை நீரும் தேங்கி நிற்கும். இதனால கடமடை விவசாயிகளும் பருவத்தே பயிர் செய்ய முடிஞ்சுது. ஆனா இன்னைக்கு இந்த சங்கிலி தொடரோட கண்ணிகள்லாம் காங்கிரீட் கட்டடங்களா மாறி போயிடுச்சு. அதனால மழை நீரை சேமிச்சு வைக்க போதுமான கண்மாய்கள் கிடையாது. இந்த நிலைமையில இந்த காடுகளையும் மேய்ச்சல் நிலத்தையும் தரமட்டமாக்கிட்டு ஏரி பகுதியில் உங்க ஃபேக்டரிய கட்டணும்னு சொல்றீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லம்மா.
5: இத பாருங்க ராஜாராம், இப்போ எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது புறம்போக்கு இடம், நீங்களும் இதுல என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க.
0: தப்பு தப்பா சொல்லாதீங்க முருகேஸ்வரி அம்மா, இந்த நிலம் அரசாங்கத்துக்கு உரிமைப்பட்டது, நாங்க அரசாங்கம் மூலமா பாத்துக்கிறோம்.
5: ஓ அப்படியா, சரி சரி பாத்துக்குங்க, போங்க போங்க. நீங்க எவ்வளவு பாக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன்.
0: அதையும் பாத்துருவோம்.

0: ஆளையே காணோம். அகத்தியா, அப்பா எங்க இருக்காரு?
1: எனக்கு தெரியலம்மா, அவர் ரூம்ல தான் இருப்பாரு, போய் பாருங்க.
0: சரி பாக்குறேன் போ. அகத்தியா சீக்கிரம் ஓடி ஆடா, சீக்கிரம் வா.
1: தோ வந்துட்டம்மா.
0: அகத்தியா அப்பா பாருடா, மயக்கத்துல விழுந்து கிடக்குற மாதிரி தெரியுது, சீக்கிரம் நம்ம டாக்டருக்கு போன் பண்ணிடா சீக்கிரம்.
1: தோ இப்பவே பண்றமா. டாக்டர் சாரா?
2: டாக்டர் தான்பா.

0: டாக்டர், அப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா?
1: ஓ, இதோ உடனே வரப்பா.
0: அம்மா, இதோ டாக்டர் இப்ப வந்துருவாரு.
2: சரிடா, சீக்கிரம் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடாத்தியா?
0: கொண்டுறம்மா.
2: குடு குடு குடு,
0: இந்தா கொஞ்சம் நல்லா தளி.
2: கொஞ்சம் கொஞ்சமா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க ஒண்ணா உட்காருங்க உட்காருங்க.
0: என்ன பாச்சு
2: அகத்தியா? அது பாரு, டாக்டரே வந்துட்டார். சீக்கிரம் போ, கதவை திறந்து விடு.
0: வாங்க டாக்டர். அம்மா, அப்பாவோட முகத்துல தண்ணி தெளிச்சு உட்கார வச்சிருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர்.
3: ஓகே ஓகே, பயப்படாதீங்க சார், கொஞ்சம் மூச்சை எடுத்து விடுங்க. நெஞ்சு செளி அதிகமா இருக்குது. சிகரெட் பிடிப்பீங்களா சார்?
4: அதிகமா பிடிக்க மாட்டேன் டாக்டர்.
3: சார், தெரிஞ்சுக்கோங்க, சிகரெட் பிடிச்சா சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின் என்கிற ரசாயனம் மூளைக்கு போகும், ரத்த ஓட்டத்தை நிறுத்தி பக்கவாதத்தை உருவாக்க நிலையை கூட ஏற்படுத்திடும். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கோங்க.
2: என்னென்னமோ சொல்கிறீங்களே, என்னாச்சு எங்கள் வீட்டுக்காரர் இருக்கு டாக்டர்?
3: பயப்படாதீங்கம்மா, சாருக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. பிபி, பல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கு.
5: வணக்கம் மோகன்ராஜ்.
6: வணக்கம் அர்ச்சனா, வாங்க உட்காருங்க.
5: நான் உங்களை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன், வாசல்ல உங்க காரை பார்த்தேன், அதான் வந்துட்டேன்.
6: ஓ, இஸ் இட்? அப்படியா, சொல்லுங்க என்ன விஷயம்.
5: ரொம்ப முக்கியமான விஷயம் தான் மோகன்ராஜ். அரசாங்க உத்தரவுப்படி அரவிந்தனோட டீம் நம்ம ஃபேக்டரியில ஆய்வு செய்ய வராங்களாம். எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தணும், அது உங்க பொறுப்பு.
6: ஓ அப்படியா, அரவிந்தனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவரும் நீங்களும் நெருங்கி பழகிறீங்க. ஆய்வு செய்யறது, அரசாங்க உத்தரவு, இதுல நான் எப்படி?
5: என்ன இப்படி சொல்றீங்க? இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா? இவ்வளவு நாள் நாம நட்பா பழகுனதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு?
6: தர்மத்துக்கும் நட்புக்கும் சம்பந்தம் இல்லையா அர்ச்சனா?
5: ஓ ஓகே, இங்க சூழ்நிலை சரியில்லை, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன் மோகன்ராஜ்.
6: எப்போ பேசினாலும் இது நடக்காது அர்ச்சனா.
5: ஓ அப்படியா, நடக்காதா? ஓகே, நானே பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன்.
7: சக்திவேல் சார், உங்க உடல்நலம் பற்றி விசாரிக்காம தன்னோட நோக்கத்துல மட்டும் குறியா இருக்கிறாங்க அர்ச்சனா. இன்னுமா உங்களுக்கு புரியல?
2: ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர்.
8: மேடம்
5: சொல்லுங்க. கண்ணன்,
8: நம்ம தொழிற்சாலை பற்றிய ஆய்வறிக்கைய அரவிந்தன் சார் எப்படி எழுதியிருக்கிறாரோ எனக்கு பயமா இருக்குது.
5: ஏன் அப்படி சொல்றீங்க?
8: அவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அதர்மத்தை எதிர்க்கக்கூடியவர் அச்சர்.
5: ஓகே, இதை இங்கே பேச வேண்டாம், வாங்க கேபினில் உட்காந்து பேசலாம்.
8: சரிங்க மேடம்.
5: உட்காருங்க கண்ணன், ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காதலுக்கும் மங்கையின் அன்புக்கும் மயங்காத ஆண்களே கிடையாது. அரவிந்தனும் இதுக்கு உட்பட்டவர் தான். நீங்க வேணா பாருங்க, ஆய்வறிக்கையை நமக்கு சாதகமாக தான் அரவிந்தன் எழுதியிருப்பாரு.
8: அப்படியா சொல்றீங்க மேடம்?
5: அப்படியே தான். எனக்கும் அவருக்கும் உள்ள காதலின் உறுதியும் உண்மையும் அப்படித்தான் கண்ணன்.
8: மேடம் அங்க பாருங்க, அரவிந்தன் சாரே வந்துட்டாரு. இப்போ நான் இந்த கேபின்ல இருக்கிறது நல்லதில்ல, அவரு கிளம்புறது வரைக்கும் நான் வெளியே போய் வெயிட் பண்றேன் மேடம்.
5: ஓகே கண்ணன், அதுவும் நல்லதுதான்.
0: வணக்கம் மேடம்.
5: வாங்க அரவிந்தன், உட்காருங்க.
0: தேங்க்யூ மேடம்.
5: என்ன இது, வழக்கத்துக்கு மாறா மேடம்னு கூப்பிடுறீங்க?
0: நான் ஒரு நண்பரா வரல, அரசாங்க அதிகாரியா வந்திருக்கேன்.
5: இருக்கட்டுமே, அதுக்காக நம்மோட காதல் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன அரவிந்தன் மௌனமா இருக்கீங்க?
0: மேடம், முதல்ல உங்க கெமிக்கல் ஃபேக்டரி பத்தின ஆய்வறிக்கைய படிச்சு பாருங்க.
5: கொடுங்க. அரவிந்தன், என்னது அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டா இப்படி குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டீங்களே?
0: அர்ச்சனா மேடம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், முதல்ல நான் சொல்றத கேளுங்க, அப்புறம் பேசுங்க.
5: சரி சொல்லுங்க, கேக்குறேன்.
0: அதாவது உண்மையாக இருக்கக்கூடிய தூசி துகள்கள் நம்மோட நுரையீரல் வரைக்கும் ஊடுருவக்கூடியவை, இது மட்டும் இல்ல புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கன உலோக துகள்கள் போன்ற நச்சு பொருட்களையும் நுரையீரலுக்குள்ள இந்த தூசி துகள் கொண்டு செல்லுது. இந்த நச்சு பொருட்களால ஆஸ்துமா, நுரையீரல் புற்றுநோய், மாரடைப்பு போன்ற ஆபத்தான விளைவுகள் ஏற்பட சாத்தியம் இருக்கு.
5: சரிங்க, இதுக்கும் என்னோட ஃபேக்டரிக்கு என்ன சம்பந்தம்?
0: என்ன சம்பந்தமா சொல்றத கேளுங்க. அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை தாண்டி அதிகபட்ச பொருட்களை உங்க ஃபேக்டரி தயாரிக்குது.

0: உங்க ஃபேக்டரியில இருந்து வெளிவரக்கூடிய நுண் புகையில மாங்கனீஸ், காரியம், ஆர்சனிக் போன்ற கன உலோகங்களின் நுண் துகள்கள் ஏராளமா கலந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை உங்க ஃபேக்டரியை ஆய்வு செய்யறப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் குறிப்பா லெட் பார்ட்டிகல்ஸ்னால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகம். அவங்களுடைய அறிவு திறன், கற்றல் திறன், நினைவு திறன், குணாதிசயம்னு எல்லாமே பாதிக்கப்படும்.
1: முடிவா என்னதான் சொல்ல வரீங்க?
0: மக்களுக்காக தான் தொழில் வளர்ச்சி. மக்களோட வாழ்வாதாரங்களையும் பறிச்சுட்டா யாருக்காக தொழில் வளர்ச்சி? ஒரு மனுஷன் உணவில்லாம சில நாட்கள் வாழலாம், நீர் இல்லாம கூட சில மணி நேரங்கள் வாழ முடியும், ஆனா சுத்தமான காத்து இல்லாம சில வினாடிகளுக்கு மேல உயிர் வாழவே முடியாது. அதனால இந்த ஆய்வறிக்கையை பத்தி நீங்க மேற்கொண்டு எது சொல்றதுனாலும் நீதிமன்றத்துல தான் பேசணும். சரிங்க மேடம், நான் வரேன்.
2: ஹாய், ஹலோ ராஜாராம், வாங்க வாங்க. கேபினில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா?
3: இல்லை மோகன்ராஜ், வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சுது. நம்ம ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்கு இங்கே அர்ச்சனா வர்றதா சொன்னாங்க மோகன்ராஜ், ஆனால் என்ன காரணம்னு தெரியல.
2: எனக்கு தெரியலையே, ஆனால் அர்ச்சனா ரொம்ப அப்செட் ஆகியிருக்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது.
3: ஓ,
2: இதில் வேற அரவிந்த் அர்ச்சனாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அரவிந்த்கிட்ட நான் சிபாரிசு பண்ணணுமா? என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமை பாருங்க.
3: வாங்க அர்ச்சனா.
1: வணக்கம். என்ன மோகன்ராஜ், நீங்க எப்படி திடீர்னு பேஷண்ட்டுகளை பார்க்க போயிடுவீங்களா, இல்ல ஒரு 10 நிமிஷம் எங்க கூட பேசிட்டு இருப்பீங்களா?
2: இல்ல அர்ச்சனா, நம்ம சந்திப்பு காரணமா நான் எனக்கு பதிலா இன்னொரு டாக்டரை ஏற்பாடு பண்ணிட்டேன்.
1: அப்படியா, சரி நான் விஷயத்துக்கு வரேன். அரவிந்தன் டீம் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிய குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டாங்களே, அது தெரியுமா உங்களுக்கு?
2: தெரியும் அர்ச்சனா. அரசு விஞ்ஞானியாக நேர்மையாக செயல்படுறப்போ சில நேரம் சூழ்நிலையால தான் வேலை பார்க்கும் வாய்ப்பு எடுக்கும் நிலை வந்தாலும் கூட மக்களுடைய உடல் மன ஆரோக்கிய வாழ்வுக்கு தான் பாடுபடுவேன் என்றும், தர்மத்துக்கு புறம்பான இயற்கைக்கு எதிரான மனித செயல்பாடுகளை எப்போதும் எதிர்ப்பேன் என்று தீர்க்கமாக சொல்லிட்டாரு அரவிந்தன்.
3: அர்ச்சனா, என்னோட மனசுக்கு தோன்றதையும் நான் சொல்லலாமா?
1: சொல்லுங்க ராஜாராம், அதுக்காக தானே சந்திச்சிருக்கோம்.
3: இயற்கை கோடிக்கணக்கான உயிரினங்களை படைச்சிருக்கு, ஆனா அது எதுவுமே இயற்கைய பாதிக்கல, இயற்கையோட போட்டி போடவும் இல்லை, இயற்கையோட போக்கிலேயே வாழ்ந்து வருது. ஆனா இந்த மனுஷன் மட்டும்தான் இயற்கையோட மோதி இயற்கையோட இயல்பை மாத்தி பேராசையால இயற்கைய ஆபத்தானதா மாத்துறான். இந்த காலநிலை மாற்றத்துக்கு உங்களோட அர்ச்சனா கெமிக்கல்ஸ் மாதிரி பல ஃபேக்டரியும் காரணமாயிருச்சு. மனித தேவைகளையும் தாண்டி தேவையற்ற ரசாயனங்களை உங்க தொழிற்சாலை தயாரிக்கிறதா அரசாங்கம் நினைக்குது. அர்ச்சனா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மனித குலத்தின் தேவைகள் அனைத்தையும் இயற்கை தாய் நிறைவு செய்வா, ஆனா பேராசைய ஒருபோதும் நிறைவு செய்ய மாட்டா அப்படிங்கிற காந்தியடிகளோட சிந்தனைய நாம எல்லாரும் எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது.
1: அதெல்லாம் சரிதான், ஆனா இப்போ என்னோட காதலுக்கு அரவிந்தன் தீர்க்கமான பதில் சொல்லலையே, இது என்னோட நரம்பு மண்டலத்தை பாதிக்காதா? இந்த உணர்வுக்கும் அபார சக்தி உண்டுதானே?
2: உண்மைதான் அர்ச்சனா, ஆனா அரவிந்தனோட மக்கள் நல கொள்கைக்கு நீங்களும் கட்டுப்பட்டு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அரவிந்தன் உங்களை கல்யாணம் செய்ய வாய்ப்பு இருக்கு.
1: அரவிந்தன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன்.
3: அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையில் 27 ஊழியர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.
1: கடவுளே, இது என்ன சோதனை?
4: அரவிந்தன், மோகன்ராஜ், ராஜாராம், அர்ச்சனா, இப்படி நாலு பேருமே ஒரு வீட்டுக்கு நாலு தூண் மாதிரி நட்பா இருக்கிறாங்க. ஆனா இந்த அரவிந்தன் சார் மட்டும் ஃபேக்டரிக்கு எதிராக ஆய்வறிக்கை கொடுத்ததாம்ப்பா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
5: அப்பா, தர்மத்தோட பாதையில போறவங்க அப்படித்தான் செய்வாங்க. சரி, அந்த ரிப்போர்ட்டை நீங்க தப்புன்னு சொல்றீங்களா?
4: நான் அப்படி சொல்லலப்பா.
5: அப்படின்னா முதல்ல உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க, எல்லாம் தானா நடக்கும்.
4: சரி

0: சரி.
1: ஏங்க ஏங்க, நல்ல தல இருக்கீங்க, என்ன திடீர்னு?
0: ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும், ஒண்ணும் இல்ல.
2: அம்மா, அதோ ராஜாராம் சார் வந்துட்டாங்க.
1: ஐயா வாங்க ஐயா.
3: சக்திவேல் சார், இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு?
0: இப்போ நல்லா இருக்கு சார்.
3: நல்லது. அகத்தியா
2: சார்,
3: பல லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு பாலைவனமாகிற அபாயத்தில் இருக்கிறதாவும், மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 40-50 டன் அளவுக்கு மண் வளத்தை இழந்துகிட்டே வர்றதாவும் ஆராய்ச்சியில் சொல்றாங்க.
2: அப்ப இதுக்கு மாத்து வழி என்ன சார்?
3: பூவஸ்திரா அப்படிங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வாய்க்கால், குளம், குட்டை, சரிவான நிலங்கள், சாலையோரங்களில் மண் அரிப்பை தடுக்குமா. இந்த நோக்கத்தில் புதுசாக தயாரிக்கப்பட்ட தென்னை நார் துணியை தான் இந்த பூவஸ்திரா.
2: ஓ அப்படியா.
3: பூமியோட ஈரப்பதத்தை காப்பாற்றுறதோட தான் இடைவெளியில் முளைக்கிற செடிகளுக்கும் வேருக்கும் பலம் சேர்க்குமா இந்த பூவஸ்திரா. சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு பொருள்.
2: ரொம்ப நல்ல பொருள் தான் சார். இன்னொரு செய்தி
3: சொல்லுப்பா.
2: நச்சு கழிவுகளால் நிலத்தில் ஏற்படுற உப்புத்தன்மையை உறிஞ்செடுத்து அந்த நிலத்தை விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய ஓர்ப்புடுங்கிற தாவரத்தை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் என கண்டிருக்கு.
3: இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான்ப்பா.
2: இந்த தாவரத்துக்கு வங்கராசி கீரைன்னு ஒரு பேர் இருக்கு.
3: ஓ நல்ல விஷயம்தான்.
1: ராஜாராம் சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இந்தாங்க காபி குடிங்க.
3: நல்லதுமா. சக்திவேல் சார், 100,000 மரக்கன்றுகள் நடுறதுக்கு அரசாங்கத்தில் அனுமதி வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக வேலை இருக்கும். அது வரைக்கும் அகத்தியன் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிடுவான்.
0: என்ன சொல்கிறீங்க?
3: நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன்.
0: ராஜாராம் சார், எங்களை போல அகத்தியனை நீங்களும் நல்லா பார்த்துக்கீங்களே சார். அப்புறம் நாங்கள் எதுக்கு கவலைப்படணும் சார்?
3: ரொம்ப நல்லது சார்.
0: சார், அப்புறம் இந்த அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியை சீல் வைக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது?
3: சீல் வைக்க வர்ற காலகட்டத்தில் தான் 27 ஊழியர்கள் மூச்சு திணறல் காரணமாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போது சீல் வைக்க போகிறதா அரசு தரப்பில் அரவிந்தன் சார் சொல்லியிருக்காங்க.
0: சார் என்ன சொல்கிறீங்க? 1,300 ஊழியர்களோட குடும்பம் வறுமையில் கஷ்டப்படுமே சார். அதை நினச்சா தான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சார்.
3: சார் சார் சார், முதல்ல நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயற்கையோட விதிப்படி அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? உடம்பு பார்த்துங்க, நான் வரேன்.
0: சரிங்க சார், நல்லது, போயிட்டு வாங்க.
2: சக்திவேல் சார், அர்ச்சனா மேடம் இருக்காங்களா?
0: ரூம்ல இருக்காங்க சார், வாங்க.
3: மேடம் எப்படி இருக்காங்க?
0: கடுமையான மன உளைச்சல தான் சார் இருக்காங்க.
3: சரி, வந்து பாக்குறோம்.
4: கடவுளே கடவுளே, என்ன பல கோடிக்கு அதிபதியாக்கி வச்சுட்டு இப்படிலாம் சோதனைகளை கொடுத்து என்ன புலம்ப வச்சிட்டியே. எதுலையுமே தோல்வியே பார்க்காத எனக்கு அடுக்கடுக்கா தோல்விகள். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. தொழிற்சாலைக்கு எதிராக அரவிந்தன் ஆய்வறிக்கையை கொடுத்தது, அரவிந்தன் மேலே நான் வச்சிருந்த காதலை அவர் புண்படுத்தினது, 27 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டது. இப்போ இப்போ என்னோட தொழிற்சாலைய அரசாங்கம் சீல் வச்சது. இப்படி எத்தனை எத்தனை எத்தனை, என்னால தாங்க முடியலையே. இப்படி நான் தலைகுனிகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன் கடவுளே? எனக்கு ஒண்ணும் புரியலையே, எனக்கு ஒண்ணும் புரியலையே.
5: பாத்தீங்களா ராஜாராம், பாத்தீங்களா, அர்ச்சனா உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு புலம்புறாங்க.
3: வாழ்க்கையில எல்லா சோதனைகளையும் தாங்கக்கூடிய அபார மனபலத்தோட கடந்து போனா தான் உண்மையான சாதனைகளை படைக்க முடியுங்கிற சூட்சுமம் இந்த அர்ச்சனாவுக்கு புரியாம போயிருச்சு.
4: என்ன நடக்குது, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் நிம்மதியே போச்சு, என் நிம்மதியே போயிடுச்சு. தோல்வியே எனக்கு சந்திக்க சக்தியே இல்லாம போயிடுச்சு. தோல்வி தோல்வி தோல்வி.
5: அர்ச்சனா அர்ச்சனா, ஏன் கண்ணாடி தூக்கி எறிகிறீங்க?
3: என்னாச்சு என்னாச்சு அர்ச்சனா? ஏதோ உடஞ்ச மாதிரி பெரிய சத்தம் கேட்டது.

0: ஒண்ணும் இல்ல, ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து நொறுக்கிருச்சு. நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன்.
1: அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா.
0: இந்த சக்திவேல் எங்க போனாரு? சக்திவேல், சக்திவேல் எங்க போனீங்க?
2: இதோ வந்துட்டமா, சொல்லுங்கம்மா.
0: இங்க பாருங்க, தொழிற்சாலையில நடக்கிறத நான் இங்க இருந்தே சிசிடிவில பாத்துட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க நேரடியா போய் சீக்கிரம் பாத்துட்டு வாங்க.
2: சரிங்கம்மா,
0: போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. எனக்கு
2: இதோ உடனே பாத்து வரமா.
0: எனக்கு மனசு சரியில்லை.
3: அர்ச்சனா, அர்ச்சனா, நிதானமா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
0: அதான், எல்லாம் நல்லபடியா நடக்காம போயிடுச்சு. இந்த நேரத்துல என்னோட மனசுக்கு ஆறுதலா அரவிந்தனும் பேச மாட்டேங்கிறாரு.
3: பேசுவாரு, அரவிந்தனும் பேசுவாரு. அவர் தர்மத்துக்கும் அரசாங்க சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு நடந்துகிட்டாரே தவிர அவருக்கு உங்க மேல கோபமே கிடையாது. உங்ககிட்ட அவர் வச்சிருக்கிற அன்பும் குறைஞ்சே போகல. நீங்க தான் அவரை புரிஞ்சுக்கல. அவரோட தர்மமான கொள்கையை நம்புங்க அர்ச்சனா, நம்புங்க.
0: அப்படியா சொல்றீங்க?
3: அப்படிதான். இப்ப நாங்க இருக்கும் இல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நாம நிதானமா பேசி நல்ல முடிவெடுக்கலாம்.
0: சரி, அப்படினா அப்போ நாங்க அரவிந்தனை புரிஞ்சுக்கலையா?
2: அம்மா, அம்மா, மூடி இருக்கிற நம்ம ஃபேக்டரிக்கு முன்னால நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. யூனியன் தலைவர் கூட மைக்ல பேசிட்டு இருக்காருமா.
0: பாத்தீங்களா, பாத்தீங்களா, மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு.
4: அர்ச்சனா, எல்லாமே நல்லதுக்காகத்தான் நடக்குது, தைரியமா இருங்க. ஒர்க்கர்ஸ் கிட்ட பகிரங்கமா பக்குவமா பேசுங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, வாங்க நம்ம போய் பேசலாம்.
0: நீங்க ரெண்டு பேரும் கூட இருப்பீங்கல்ல?
4: கண்டிப்பா,
3: நிச்சயம், நிச்சயம்,
4: நிச்சயமா
3: இருப்போம். அர்ச்சனா,
4: வாங்க போலாம,
3: வாங்க
0: போலாம்.
5: நண்பர்களே, அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் வேலை செய்யற 1300 ஊழியர்களோட வாழ்வாதாரத்துக்கு தீர்க்கமான ஒரு முடிவு தெரியாம நாம எல்லாரும் உண்ணாவிரதத்தை நிறுத்த கூடாது அப்படிங்கிற உறுதியோட போராடணும். இதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அது மட்டுமல்ல, நமது தொழிற்சாலையில் மூச்சு திணறல் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 27 ஊழியர்களுக்கும் மருத்துவ செலவு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்பதும் நமது கோரிக்கைகளில் ஒன்றாகும். சரிதானா நண்பர்களே?
0: நண்பர்களே, தயவு செஞ்சு நான் சொல்றத பொறுமையா கவனமா கேளுங்க. எதிர்பாராத விதமா நமது தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தொழிற்சாலை விரைவில் திறக்கப்படும். ஒருவேளை கால தாமதமாகும் பட்சத்துல உங்களுக்கு கட்டாயம் மாற்று வழி செஞ்சு தரப்படும்.
5: இவ்வளவும் நடந்த பிறகு உங்க மேல எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் மேடம்?
0: மோகன்ராஜ், ராஜாராம், என் சார்பா நீங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு உறுதிப்பாடு கொடுக்கணும். பிளீஸ், பிளீஸ்.
4: பேசுறோம், பேசுறோம், தைரியமா இருங்க அர்ச்சனா, நாங்க பேசுறோம்.
6: நண்பர்களே, மேடம் சொன்ன வாக்குறுதிக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம், நம்பிக்கையோட இருங்க.
4: அன்பு தோழர்களே, மேடம் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றி தருவோம். அதனால உடனே நீங்க போராட்டத்தை கைவிடுங்க.
5: நல்லதுங்க ஐயா, உங்க ரெண்டு பேர் மேல நம்பிக்கை வச்சுதான் தற்காலிகமா உடனே நாங்க போராட்டத்தை கைவிடுறோம். அதனால இப்ப நாம எல்லாரும் கலைஞ்சு போகலாம்.
0: நம்மளோட உண்மையான நட்புக்கு அடையாளமா நீங்க ரெண்டு பேரும் உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி.
4: நட்புக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க அர்ச்சனா.
3: வாங்க அர்ச்சனா, வாங்க போலாம்.
0: ஒரு நிமிஷம், வீட்ல இருந்து போன்
4: எடுத்து பேசுங்க, என்னன்னு கேளுங்க.
0: ஹலோ, என்ன? அப்படியா?
3: என்னாச்சு அர்ச்சனா?
4: என்னாச்சு?
0: அம்மா மூச்சு விட கஷ்டப்படுறாங்களா?
4: மோகன்ராஜ்,
0: அம்மாவுக்கு
3: நீங்க பயப்படுற அளவுக்கு அம்மாவுக்கு எதுவும் இல்லை.
0: மூச்சு விட கஷ்டப்படுறாங்களே.

0: பார்த்து சரியாயிடும் சரியாயிடும்.
1: சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ்.
0: ராஜாராம், அந்த பேக்ல பிரவுன் கலர்ல ஒரு மருந்து பாட்டில் இருக்குது, அதை எடுத்து கொடுங்க சீக்கிரம்.
2: கமான்,
1: கடவுளே நான் நிறைய பாவம் செஞ்சுட்ட போல இருக்கேன்.
2: ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: அம்மா இப்படி கஷ்டப்படுறது இப்பதாங்க நான் முத தடவையா பாக்குறேன். என்னால தாங்க முடியல. எங்க அம்மா எனக்கு குல தெய்வம் மாதிரி.
2: அர்ச்சனா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல குறிப்பிட்ட சம்பவங்கள் நம்மள தாக்குறப்ப தான் நமக்கு சில புரிதல்கள் ஏற்படும்.
0: அம்மா, இப்போ மூச்சை கொஞ்சம் இழுத்து விடுங்கம்மா, கொஞ்சம் அப்படி அப்படிதான் கொஞ்சம். அம்மாவுக்கு நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, தொற்று இருக்கு, டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்.
1: நுரையீரல்ல தொற்றா? என்ன சொல்றீங்க?
0: பயப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் சிகிச்சை மூலமா கண்டிப்பா குணமாக்கிடலாம். பயப்படாதீங்க.
1: உண்மையிலேயே நான் பொது விஷயத்துல நிறைய பாவம் பண்ணிட்டேன். என் உள் மனசு சொல்லுது. ஆமா
3: ஆமா டாக்டர், அர்ச்சனா சொல்றது உண்மைதாங்க. காரணம் நானும் சேர்ந்து பாவம் பண்ணிட்டோமோன்னு தோணுதுங்க.
2: என்னங்க இது, அம்மாவும் மகளும் சேர்ந்து பாவம் மூட்டையை சுமக்கிற மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயசாயிருச்சு. வயசான உடம்பு சரியில்லாம போறது சகஜம்
3: தானே. ஒரு கோரிக்கை இருக்குது.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, தீர்த்து வச்சிடலாம்.
3: அது வந்து வந்து கோடிக்கணக்கான என்னோட
1: அம்மா, நீங்க இப்போ ரொம்ப பேசக்கூடாதுமா, கொஞ்சம் அமைதியா இருங்க.
3: அடி போடி, அத டாக்டர் தாண்டி சொல்லணும். கொஞ்ச நேரம்
1: அமைதியாயிரும்.
0: நீங்க பயமுறுத்தாதீங்க, அவங்க எதையோ பேச வராங்க, ஒண்ணுமாகாது, பேசட்டும். விடுங்க விடுங்க, பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க பேசுங்க.
3: வந்து டாக்டர், டாக்டர் கோடிக்கணக்கான என் சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு ஏன் அர்ச்சனா தான். கொஞ்ச நாளாவே அவ மனசு ரீதியா கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கா. ராத்திரில தூங்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் செல்லும் கையுமா இருக்கா. அவளுக்கு ஒரு வழி சொல்லுங்க டாக்டர், வழி சொல்லுங்க.
0: கவலைப்படாதீங்கம்மா, அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துறப்போ டெக்ஸ்டோஃபிரீனியா என்கிற பிரச்சனை ஏற்படும். இது காரணமாக மெலட்டோனின் ஒரு ரசாயன பொருள் இருக்கு, அது அளவு குறைஞ்சி தூக்கம் இல்லாமலும் மனதில் பதிய வேண்டிய விஷயங்கள் பதியாமலும் நீர்த்து போகும் சான்ஸ் இருக்கு. ஒன்றும் அதை சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம்.
3: என்னங்க டாக்டர் இப்படி பயமுறுத்துறீங்க?
0: பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க.
3: டாக்டர் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது, மனசு சரியா இருந்தா தானே பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். கடவுளே,
0: அம்மா அம்மா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க.
3: கடவுளே,
0: நீங்க பேசுறது போதும், நீங்க பேசுறது போதும், இனிமேல் பேச வேண்டாம். உங்களுக்கு இப்போ உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு முக்கியம், அமைதியா இருங்க.
3: அம்மா
0: இங்க பாருங்க, அம்மா இங்க அம்மா சொல்றத கேளுங்க. நீங்க அமைதியா இருங்க, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. நாங்க சொல்றதெல்லாம் அர்ச்சனா புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதுங்க, சரியா? இப்போ நாங்க கிளம்புறோம்.
2: ரொம்ப நன்றிங்கய்யா. சார் காஃபி கொண்டு வந்திருக்கேன், ரெண்டு பேரும் குடிச்சிட்டு கிளம்பலாமே.
0: பரவாயில்ல சார், ஆனா நீங்க ஒரு உதவி செய்யணும்.
2: என்ன?
0: அதாவது நாளைக்கு அர்ச்சனா மேடம் ராஜாராம் சாரோட மலைப்பிரதேச குடிசைக்கு வந்துருவாங்க. நீங்க அம்மாவை வீட்டில் இருந்தபடி கவனிச்சுக்கணும்.
2: என்ன சார், என்ன சார், கண்டிப்பாக செய்கிறேன் சார்.
0: ஓகே, தட்ஸ் குட்.
3: என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க டாக்டர்.
2: ஆடாடா ஆஹா,

0: அற்புதமான அழகு மிகுந்த இந்த இயற்கை சூழல் மனசுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்குது. என்ன உலகம் இது! மனித பேராசையும் செயற்கையின் மீது உள்ள மோகமும் சேர்ந்து இது மாதிரி ஒரு இயற்கை காட்சியை அனுபவிக்க விடாமல் தடை போடுது. அர்ச்சனாவுடைய நிலைமைக்கும் இதுதான் காரணம். அப்பாப்பாப்பா, என்ன வசந்தமான காற்று வீசுது! மரங்களும் மேகங்களும் காதலிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்று மனசுக்கு புத்துணர்ச்சியையும் படைப்பாற்றல் ஆர்வத்தையும் அல்லவா அள்ளி கொடுக்குது. அடாடாடாடாடா, மனிதன் மட்டும் இந்த அழகை உணர்ந்து திருந்தினா உடல் மன ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக வாழ முடியுமே. இல்லைனா
1: அரவிந்தன்,
0: அடடே, எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மனசு விட்டு நிறைய பேசணும்.
2: ஓ ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இயற்கை! ஓ லவ்லி லவ்லி. ஓ
0: இருக்காத பின்ன மோகன்ராஜ், அர்ச்சனாவே வந்திருக்காங்களே.
3: அரவிந்தன், நம்ம ரெண்டு பேரும் பேசி எத்தனை நாள் ஆயிடுச்சு. அதனால ஏற்பட்ட என்னோட மன உளைச்சல் இன்னும் எனக்கு தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன்.
4: அதை சரிப்படுத்தத்தான் இந்த இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அரவிந்தன் என்கிற அற்புத மொழியை பார்த்த பிறகுமா உங்கள் மன உளைச்சல் குணமாகலை?
0: சரி சரி வாங்க, நம்ம நாலு பேரும் மனம் விட்டு பேசி நம்மோட நட்பை பலப்படுத்தி மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதையெல்லாம் பேசி தீர்மானம் போட்டே ஆகணும். அதுவும் இயற்கை அன்னையின் சாட்சியோட.
1: சரியா சொன்னீங்க அரவிந்தன்.
3: பல சந்தர்ப்பங்கள்ல என்னோட அவசர புத்தியால தப்பு தப்பா சில விஷயம் செஞ்சுட்டேன். இப்போ அதோட பலனை நான் அனுபவிக்கிறேன். நீங்க மூணு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
0: என்ன இது, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இங்க வந்து அழக்கூடாது. அழுதா அது இயற்கை அழகுக்கு விரோதமான செயல்.
1: இயற்கைய மன தூய்மையோட நாம அணுகும் போது இயற்கையோட பேசுறதுக்கான திறமையும் நமக்கு கிடைக்கும். இந்த உளவியல் சார்ந்த உரையாடல்ங்கிறது நம்மோட உள் மன ஆன்மீக வளர்ச்சிக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் உதவியா இருக்கும்.
0: ரொம்ப சரியா சொன்னீங்க ராஜாராம். அப்புறம் இந்த மலைப்பிரதேச குடிச
1: அது இயற்கையோட வாழக்கூடிய என் சொந்த அனுபவத்துல ஒரு அடையாள சின்னம் தான் இது.
0: பிரமாதம், மனித குலத்தின் உடல் மன ஆரோக்கியத்தை தான் நான் முதல்ல காதலிக்கிறேன். அப்படி இருந்தாலே மனித காதல் தானே வெற்றி உடையதாகவும் அர்த்தம் உடையதாகவும் மாறும்.
3: மனித குலத்துக்கும் இயற்கைக்கும் நாம செய்யற நன்மையான செயல்ல தான் நம்மோட அன்பின் வெளிப்பாடு இருக்குது. ஆனா பல பேர் அப்படி நினைக்கிறது இல்லை. நாம அவங்கள போல வாழ்ந்தா இந்த உலகத்துல வாழ்றதுலயே அர்த்தம் இல்லைங்கிறத இப்போ நான் உணர்ந்துட்டேன்.
4: அருமையா சொன்னீங்க அர்ச்சனா, அருமையா சொன்னீங்க
3: அரவிந்தன். இது வரைக்கும் எனக்கு நடந்த சம்பவங்களை பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியுமே.
0: ஆமா தெரியும்.
3: என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே?
0: கோபமா? எனக்கு என்ன கோபம் அர்ச்சனா உங்க மேல? கோபம் ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் நானே மாத்திடுவேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, மேஜிக் நிபுணரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்பா போச்சுன்னு மனைவி சொன்னாங்களாம். ஏமா இப்படி சொல்றேன்னு கணவன் கேட்டதுக்கு மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் கோபத்துல சப்பாத்தி கட்டையை என் புருஷன் மேல தூக்கி வீசுறப்ப கூட அதை மயிலிறக மாத்தி போட்டுறாருன்னு சொன்னாங்களாம்.
3: அரவிந்த், அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியோட வழக்கு கோர்ட்ல தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு.
0: ஆமா அர்ச்சனா, தீர்ப்பு எப்ப வரும்னு சொல்ல முடியாது, ஆனா கூடிய சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும். ஏன் அர்ச்சனா அதை பற்றியே நினச்சி கவலைப்படுறீங்களா?
3: அப்படி இல்லை, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிக்கு மாற்று வழி ஏதாவது இருக்குதான்னு நம்ம நாலு பேர் கொஞ்சம் யோசிக்கலாமா?
0: ஏ இப்போ என்ன, அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஃபேக்டரியை நடத்த சொல்லுவாங்க, வேற என்ன?
3: அது இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா,
0: தயங்காமல் சொல்லுங்க அர்ச்சனா.
3: எனக்கு ஒரு யோசனை தோணுது. இனிமே அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியை நடத்துறதுக்கு நான் விரும்பல.
0: என்ன அர்ச்சனா சொல்றீங்க, விரும்பலையா? அப்புறம்
3: சுற்றுச்சூழல் மாசுபடுறதுக்கு எதிரா, பூமி வெப்பமடைறதுக்கு எதிரா இயற்கையான ரீதியில தொழிற்சாலையை மாத்தி அமைக்க விரும்புறேன்.
0: அப்படின்னா அர்ச்சனா, குறைஞ்சபட்சம் 2 மாசமாவது 1300 ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் ஃபேக்டரிக்கான மாற்று வழியை உருவாக்க முடியும்.
1: சரியா சொன்னீங்க அரவிந்த். ஆனா மாற்று வழி என்ன பண்ணலாம்?
4: ராஜாராம், இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு நிறைய

0: மூலிகைகள் ஏற்றுமதி ஆகுது. அதனால மூலிகை பண்ணையையும் மூலிகை மருந்து தயாரிக்கும் ஃபேக்டரியையும் பிரம்மாண்டமான முறையில் உருவாக்குவோம்.
1: குட் ஐடியா.
2: தலைப்புச் செய்திகள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழக்கு தொடர்பான தீர்ப்பில் அதன் உரிமையாளர் அர்ச்சனா அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட தொகையை அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும், மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தொழிற்சாலையை இயக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
3: அமைதி, அமைதி, அமைதி. தொழிலாளர் தோழர்களே, நீதிமன்ற தீர்ப்பையும் டிவியிலே பார்த்து நாம் தெரிந்து கொண்டோம். மேற்கொண்டு அர்ச்சனா கெமிக்கல்ஸ் நிர்வாகம் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றாத காரணத்தால் நாம் நமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தொழிற்சாலையை அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இயக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதிலும் நிர்வாக தரப்பில் நமக்கு எந்தவித தகவலும் தரப்படவில்லை. எனவே நாம் எல்லோரும் நண்பர்களே, மேடம் வராங்க, கொஞ்சம் அமைதி காப்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
4: தொழிலாளர் நண்பர்களே, உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் ரசாயன தயாரிப்பு பொருட்கள் மூலம் மக்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாத வகையில் தொழிற்சாலையை இயக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் கூறியுள்ளது. அதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்றால் மாற்று வழியை நாம் தான் உருவாக்கியாக வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
2: அன்பு தோழர்களே, சுற்றுச்சூழல் கெடுதலுக்கும் பூமி வெப்பமடையும் நிலைக்கும் நாம் இடம் கொடுக்காமல் நமது அன்றாட வாழ்க்கையை கட்டமைப்பு செய்தால்தான் அனைவரும் உடல் மன ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்பதை உணர்ந்தாக வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம்.
0: காம்ரேட்ஸ், எத்தனை லட்சம் கோடி பணம் இருப்பினும் கூட ஆரோக்கியமான சூழலில் நம்மால் வாழ முடியவில்லை என்றால் நமது உடலும் மனமும் ஆரோக்கியம் கெட்டு உயிர் வாழ முடியாத நிலை உருவாகும் என்பதையும் நாம் உணர வேண்டும்.
5: நண்பர்களே, இதுவரை எனது உயிர் நண்பர்களாகிய இவர்கள் மூன்று பேரும் பேசிய உண்மைகளின் தொடர்ச்சியாக அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையின் உரிமையாளர் என்ற முறையிலும் 1300 மிக சிறப்பான ஊழியர்களில் நானும் ஒருத்தி என்ற அக்கறையிலும் தீர்க்கமான ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன்.
3: மேடம் நல்ல முடிவை சொல்ல வர்றாங்களா பாப்போம்.
5: இன்று முதல் இந்த தொழிற்சாலை இயங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்க, ஒரே குழப்பமா இருக்கு.
5: பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. பொதுமக்கள் நன்மையை கருதியும் இயற்கையின் பால் கொண்டுள்ள அன்பின் காரணமாகவும் பிரம்மாண்டமான மூலிகை பண்ணையும் அதி பிரம்மாண்டமான மருந்து தயாரிப்பு நிலையமும் தொடங்க போவதாக உங்களுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன்.
3: அப்படின்னா நாங்க 1300 ஊழியர்களும் பொழப்புக்கு என்ன பண்றது மேடம்?
5: கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். தொடர்ந்து உங்களுக்கு 2 மாதம் ஊதியமும் வழங்கி அனைவருக்கும் மாற்று பயிற்சி கொடுக்கப்பட்டு விரைவில் மூலிகை பண்ணையிலும் மருந்து தயாரிப்பு நிலையத்திலும் நிரந்தர வேலை உங்களுக்கு தரப்படும். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நமது ஊழியர்கள் 27 பேருக்கும் தகுந்த நிவாரணம் வழங்கப்படும்.
3: இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி.
5: எனவே உடனே இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். மிக விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்கும்.
6: அரவிந்தர்,
5: ராஜாராம், மோகன்ராஜ், மூணு பேரும் வாங்க. நாம இந்த முடிவை போய் அம்மாட்ட சொல்லுவோம்.
7: வாங்க, போலாம்.
2: போலாம்.
5: அம்மா, இந்த முடிவு உங்களுக்கு சம்மதம் தானே?
8: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நண்புக்கு உயிர் மூச்சு கொடுத்து அர்ச்சனாவை காப்பாத்தி அற்புதமான தீர்மானம் எடுத்துட்டீங்க. உங்க 4 பேரோட உண்மையான நட்புக்கு கலங்க ஏற்படாம காப்பாத்தி என்னோட மகளையும் உணர செய்து உண்மையான நட்பு எதுங்கிறதையும் எதை உள்ளடங்கியதா இருக்கணுங்கிறதையும் அர்ச்சனாவுக்கு உணர்த்திட்டீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.
5: அம்மா,
8: இயற்கையிடம் தண்டனை அனுபவிச்சு நோய் வாய்ப்பட்டு இருக்கேன்.
0: நீங்க

0: மன வருத்தப்படக்கூடாது. உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நுரையீரல் தொற்று இன்ஃபெக்ஷனுக்கு மாத்திரை மருந்தாலும் குணப்படுத்திடலாம். இட் வில் பி ஓகே.
1: நீங்க மூணு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
2: என்னம்மா அது மன்னிப்புன்னா பெரிய வார்த்தை பேசுறீங்க? உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வயசும் இல்ல, தகுதியும் இல்ல. இயற்கைய பகச்சுக்கிற போது எல்லாமே எதிராகி போயிடும். இயற்கையை எதிர்த்து செயல்பட்டால் பூமியே நச்சாயிடும், ஏன் வானமும் கூட நச்சாயிடும். அந்த நச்சு நம்ம வாழ்க்கையே வாழ முடியாததா ஆக்கிடும். அளவுக்கு மீறி நச்சானால் அவற்றை சுத்திகரிக்கவே முடியாது. அடிப்படையான சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் நம்ம மனசோட பரிசுத்தம் கூட கெட்டு போயிடும். இதனால வருங்கால சந்ததிகள் பெருசா பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த விஷயத்துல ஆரம்பத்திலே நம்ம சுதாரிச்சுக்கணும்.
3: அம்மா, மனிதனோட சுற்றமும் நட்பும் வாய்க்க பெற்றாலும் கூட சுற்றுச்சூழல் கேடு இல்லாத நிலையும் பூமி வெப்பம் அடையாத சூழலும் இருந்தாதான் அந்த சுற்றமும் நட்பும் தொடர முடியும் அப்படிங்கிற பெரிய உண்மைய நானும் உணர்ந்துட்டேம்மா.
4: உண்மையான காதல்ங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஏன் மனித குலத்துக்கே நன்மை செய்யறதா இருக்கணும். காரணம், மனுஷன் தனியா வாழ சாத்தியம் இல்லை. ரெண்டு பேரோட சுயநலம் மட்டும்தான் வளரணும்னு உறவை வளர்த்துக்கிறதுக்கு பேரு காதல் இல்லை.
1: தெளிவா புரிஞ்சுக்கிட்டேங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அர்ச்சனா,
3: அம்மா
1: இப்படி வாமா. அரவிந்த் தம்பி,
2: அம்மா
1: இப்படி வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இதே போல என்றென்றும் நல்லா வாழணும், வீடோடி வாழணும், நூறாண்டுக்கு மேல வாழணும்.
3: அம்மா
1: கடவுளே.
4: அம்மா நல்ல விஷயம் பண்ணீங்கம்மா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டீங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்துல நாம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்வோம், புவி வெப்பமடைவதை தடுப்போம்.
5: நேயர்கள், இதுவரை சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் அர்ச்சனாவின் அம்மா முருகேஸ்வரியாக எஸ் என் பார்வதி, அர்ச்சனாவாக பி ரேவதி, தொழிற்சங்க தலைவராக டி வேலுச்சாமி, அரவிந்தனாக அருண் சந்தீப், மோகன் ராஜாக என் மதன் சந்தர், ராஜாராமாக சி ராஜா அப்பாசாமி, பார்வதியாக டி கே மீனாட்சி, சக்திவேலாக எஸ் பி எஸ் போத்திலிங்கம், கண்ணனாக எல் மோகன், அகத்தியனாக வி சசிகுமார். தொகுப்பு டி சுஜன்குமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
6: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
7: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
6: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
7: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
6: 9499933239, 8667672229.
7: மின்னஞ்சல் முகவரி
6: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

0: வானொலிக்கு 90. திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
1: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவார், அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். வானொலி வந்து எப்படினாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்பதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலி

வந்து எப்படினாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறதை விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்பதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. சோ இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம்பெற்று இருக்கும், இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. நன்றி.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் மாலை 5 மணி.
2: ஆகாஷ்வாணி குட்டிஸ் நேரம். இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் GR நகரில் அமைந்துள்ள அஜிமாஸ் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். முதலாவதாக வரக்கூடிய மழலையர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம்.
3: PKG திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வார்த்தை அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவரவன் முளத்தே உலகு கட்டரனால் ஆயபைனன் கொள் வாதையிலுவன் நத்தார் தொழாதியனி மலமிச ஏந்தான் மாநரி சேர்ந்தால் இளமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுமர் வேதாமை இனாநரி சேர்ந்தார்கள் நாண்டும் இருமே இற நந்தி.
4: மை நேம் இஸ் ரம்பு பரணி தடன். ஐ எம் தெரிஞ்சின் பிகேஜி புலாவும் ரொம்பும் முறை வர உள்ள வைக்கால் ஒன்றின்றது அண்ட வைக்க நீ இல்லை எறும்பு ஒன்று விண்டது நீர் உண்ட எறும்பு மூச்சு துணை தைத்தது அண்ணைய கண்ணு புலாவும் மறையலே போட்டது இதே மேலே ஏறில எறும்பு மீத்த பேரு புறாவை பார்த்த எறும்பு நன்றி சொல்லி சென்னது வேற ஒரு நம்புடன் புறாவை தாக்க வந்தானா அடே கண்ணா எறும் நம்ம வேற காண கைத்தது புழுவைத்த அம்புனா வேறன்று விண்டது இன்னொரு கண்ண புறாவும் தப்பி கூறி பெற்றது நீரி ஆபத்தி ஒருவனே சுரண்ட நம்பர். தேங்க்யூ.
5: My name is Kachiya. I'm studying in pre-KG. வெள்ளை உயல் ஓடுது வேகமாக ஓடுது குள்ள புயல் ஓடுது குடித்து குடித்து ஓடுது முத்து போட கண்ணினால் மேலும் கீழும் பார்க்குது நட்டையான காடையே நீட்டி நீட்டி ஆட்டுது குட்டையான வாழையே குழு குழுன்னு ஆட்டுது பச்சை கிள்ளிகள் இரண்டு மடித்து மேலே இருக்குது பார்க்க வந்த குழந்தைகளை கண்டு உள்ள மயிலுது கொய்யாப்பழம் கொடுக்கலாம் கிளிக்கினா கொடுக்கலாம் பழத்தை முண்டு மலகையே பார்த்து நாளும் ரசிக்கலாம். நன்றி.
6: வணக்கம். என் பெயர் சிவகவின். வேண்டும் வேண்டும் வேண்டும் புண்டாசு கவி புரட்சி கவி மகாகவி சுப்பரம்பார்த்தியார் கவிதே வேண்டும் வேண்டும் வேண்டும் வேண்டும் மறைஞ்சி முறிஞ்சும் வேண்டும் வாக்கியில் இனிமே வேண்டும் இனிமல் நல்ல வேண்டும் நேரில் போய் கைப்பட வேண்டும் கைசுமா வீழ்கை வேண்டும் அம்பும் டயிர வேண்டும் கனவல் மெய்ப்பட வேண்டும் நெடுத்திட முடித்திட வேண்டும் அருளவே சிறுக்க வேண்டும் டயிரும் என்றென்று வேண்டும் தடையிலே பெருமை வேண்டும்.

0: வேண்டும் வேண்டும் வேண்டும், இடுப்படையான் வாழ வேண்டும். நன்றி.
1: My name is Raja Mitran. I am studying in LKG.
2: தந்திரஹரி.
1: ஒன்பது காலத்தில் ஒரு மாறு காட்டுக்குள் தந்தி நாயை கொண்டனர் வாழ்ந்து வந்தது. அது காட்டை தேடி நாட்டை தேடி ஓடி போனரு. ஓடி போன குள்ளனர் கரசனரை விழுந்தனர். நீல நிற சாய விட்டல் தொட்டில் ஒன்றிதே நரியும் நீர மாறி போனரு. இவ காது தேடி ஓடி போனரு. நீல நீளம் மிருங்கபர் மிருகமெல்லாம் மைனர். அதனால் நரியும் கிழித்து கொண்டியில் எல்லாரையும் ஏமாத்த திட்டம் போட்டது. நரி கொள்ளியது நாண்டிருக்கும் மிருகோனன். ஆஹாஹா, உங்களை எல்லாம் ஆறவருக்கும் மரம் கொண்டார். மொத்த மிருங்கெல்லாம் சரி நின்று கொண்டினர். நரியும் நாடும் நடந்தது. ஒன்னால் இடித்து மின்னல் வெட்டி மலைச்சாய் நீர் பெய்ந்தது. மிருகமெல்லாம் மயந்தன. நரி சென்று அழுந்தன. நரியும் கொஞ்சம் வெளியே வந்தது. நயன கொஞ்சம் நனைஞ்சது. நீர் சாயம் விழுத்து போஸ் டும் டும் டும் டம். ராஜா வேஷம் கலைஞ்ச போஸ் டும் டம் டம் டம். அடி வாங்கி அழுது போஸ் டும் டம் டம் டம். காற்றை வெட்டு ஓடி போச்சு டும் டம் டம் டம். தீடி ஆரையும் ஏமாத்தக்கூடாது. நன்றி.

0: இணைந்திருக்கிறோம். மதுரை மாவட்டம் ஜிஆர் நகரில் அமைந்துள்ள அஜிமாஸ் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியில்
1: My name is Joga Mejai. I am studying KG. Maji was

0: ஓடி விளையீடு அவன் ஒளி பந்திடு. தேங்க்யூ.
1: அனைவருக்கும் மறக்காம், என் பெயர் மகதி. புதிய ஆட்டி சூடி அச்சம் தபின் ஆண்மை தபரை இய தந்திரச்சி ஈதை திர உளவிதி உயிசை ஊந்திதாம் இரும்பு என்ன வளவியது ஏற்போர் நட ஐ பொறி அச்சிக்குள் ஒட்டுமை வருவிதால் ஓய்தல் ஒதி அவுதலம் குறை. புதிய ஆட்டி சுழியை ஏசியவர் ஏசிய கவி சுப்பனாலய பாரதியார். நன்றி மறக்காம்.
0: My name is Magilini. I am studying LKG. வாரத்தினாக்கள் ஏழு. அவை ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. அவை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. நன்றி வணக்கம்.
2: மை நேம் இஸ் மேகாஸ்ரீ. மை ஸ்டடி எல்கேஜி. The lion and the mouse. Was a hot day. The lion was sleeping under a shady tree. The mouse came at his back. The lion catched the mouse. The mouse said to me, "Please let me go. Someday I will help you." The lion pity on the mouse and let me go. One day the lion was catching a harness snake. He rode up again and again. The mouse and Sweena

0: அதுவரை ஒளியை அவ்வியம் பேசு. ஆதித்துடையவர் அவ்வையா நன்றி.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
2: கட்லாட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ற நெதச்ச

0: இணைந்திருக்கிறோம் குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில். அடுத்ததா எந்த குட்டீஸ் வர போறாங்க, நமக்காக என்ன கதை இல்ல பாடல் பாட போறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: My name is Shivanayan. I am studying LKG. Story The Lion and the Mouse. It was a hot day. Lion was sleeping.

0: குடிப்பாடலை இயற்றியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். நல்லொழுக்கம். காலையினால் எழும்புவே சேவல் கூவும் வேளையில் படுக்க விசை செய்கிவேன். அம்மாவுக்கு உறவுவே பற்களை நன்றி துளக்குவே. பிரேஷ்டம் பிரஷம் எடுத்து தினமுன்னா முகத்தை நன்று கழுவுவேன். காலை கடனை முடித்து தினமுன்னா நீராடுவேன். தூக்க கலந்து போக சிறிது நான் மணிவேன். பள்ளிக்கு நானும் செல்ல காலை உணவை உண்பேன். அம்மா ஊட்டி விட்டா பள்ளி நானும் செல்வேன். பாடங்களை படிப்பேன். இரவு என்ன காலையா, இரவு என்ன வேலையா? நன்றி.
1: மை நேம் இஸ் சிமானி மகிசா, ஸ்டடி நேம் யூகேஜி, குமானின் டைம்ஸ்.

0: இதுவரை குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் ஜிஆர் நகரில் அமைந்துள்ள அஜிமாஸ் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் மழலையர் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்ஸ்வே நிகழ்ச்சி கேட்டோம். நிறைவு பெற்றது குட்டிஸ் நேரம். அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா. அமைப்பு கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
1: நேரம் 5:30.
2: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல். கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வி வீரகுமார் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக தெற்கத்தி நையாண்டி.

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வி வீரகுமார் மற்றும் குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டோம். தொகுப்பு எம் அமுதா, அமைப்பு ஜே ஜெயா. நிறைவு பெறுகிறது கிராமிய தென்றல், படைப்பு

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 6:01 ஆயிட்டிருக்கு. இனி கேட்கலாம் இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆகாஷவாணி முதலை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தங்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம், 7:10 மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்ட செய்திகளாக, எழுதியவர் ஏ முருகன் அவர்கள். இன்று மாலை 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் பழப்பயிர்களில் கோடைகால நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து அலங்காநல்லூர் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் ஆர் நிர்மலா அவர்கள் தரக்கூடிய தகவல்கள், அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள், அதற்கு முன்பாக விடைபெறும் முன் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பழம்பெரும் பாடல்கள், 10:00 ரவி வாசாரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இதோ, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும். இது இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு.

0: இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கீங்க.
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இனி புது பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10 தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
4: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் இரவு 6:19 நாம் இணைந்திருக்கின்றோம் ஜானி திரைப்பட பாடல்களோடு ஒருபட பாடல் நிகழ்ச்சியில்.
1: Just listen.

0: நேர்களே, நாம் இதுவரை இணைந்திருந்தோம் ஒருபட பாடல் நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார்.
1: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலதான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையிலதான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
0: தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார்.
1: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now.
0: இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும், போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில், திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 மணியளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில், மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறை

0: செயல்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக் குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இரு மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம் மதுர தென்றல் தொடர் இசை மழையாக.

நேரம் 6:56. சேவை செய்திகள் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இன்று இரவு 8:30 வானொலி தொகுப்பு சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு இன்று இரவு 8:30 கேட்க இருக்கின்றோம். தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி.

0: நேரில் நாம் இதுவரை இணைந்திருந்தோம் ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல். இனி கேட்கலாம் மாவட்ட செய்திகள். சென்னைஞ்சலாக
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன்.
2: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 2026-27 கல்வியாண்டில் முன்னாள் படை வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின்படி மேற்படிப்பில் சேர சார்ந்தோர் சான்று தேவைப்படுவோர் சுய விண்ணப்பம், இணையதள விண்ணப்பத்தின் நகல், ஜாதி சான்றிதழ், படைவீரர் மற்றும் விதவையரின் அடையாள அட்டை நகல் ஆகிய சான்றிதழ் நகல்களுடன் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும், மேலும் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் முன்னாள் படைவீரர் இடஒதுக்கீடு கட்டத்தில் உரிய தேர்வு செய்வதுடன் சான்றோர் சான்றின் நகலை கட்டாயம் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், இதன் அடிப்படையில் சிறார்களுக்கு PMBSS கல்வி உதவித்தொகை, KSB கல்வி உதவித்தொகை மற்றும் தொகுப்பு நிதியிலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதால் இதற்கான உரிய விபரத்தை மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது இவ்வலுவலக தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி கூறியுள்ளார். மாவட்ட விவசாயிகள் பயிர் சாகுபடிகளுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விதை விற்பனை நிலையங்களில் மட்டும்தான் தேவையான விதைகளை வாங்க வேண்டும் எனவும், மேலும் மாவட்டத்தில் விதை விற்பனை உரிமம் இல்லாமல் விதை விற்பனை இருப்பு வைப்பது விதை சட்டத்தின் குற்றம் என்றும், விதை விற்பனை நிலையங்களில் மத்திய விதைக்குழு அங்கீகரித்த பயிர் ரகங்களின் விதைகளை மட்டும் விற்பனை செய்ய வேண்டும், விதைகள் குறைந்தபட்ச முளைப்பு திறன் மற்றும் புற தூய்மை கொண்டிருக்க வேண்டும், விதை கொள்கலன் சான்று அட்டைகளுடன் விபரச்சீட்டு எண், பயிர் ரகம், ஆண்டு காலாவதி நாள், முளைப்பு திறன், புறத்தூய்மை, இனத்தூய்மை, எடை மற்றும் விதை நேர்த்திக்காக ஏதேனும் ரசாயனம் பயன்படுத்தி இருந்தால் அதன் விபரம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் குறிப்பிடப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொது மருத்துவம், பல் மருத்துவம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு இம்மாவட்டம் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரி, மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி, அழகப்பா பாலிடெக்னிக் என 4 மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வுக்கு 1821 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 1760 பேர் எழுதினர். தமிழ் கவிஞர்கள் நாளையொட்டி இம்மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள ஒக்கூரில் சங்ககால நல்லிசை புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் மற்றும் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டியில் புலவர் கணியன் பூங்குன்றனாரின் நினைவு தூண்களுக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி மலர்தூவி மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து ஒக்கூர் மாசாத்தியார், கணியன் பூங்குன்றனாரின் பாடல்கள் குறுநூலினை வெளியிட்டு 10 பாட்டு வழங்குதல், பாரதிதாசன் கவிதை நூல் வழங்குதலும், தொடர்ந்து தமிழ் புலவர்களின் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றன. நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் மாணவர் அல்லாதோர்களுக்கான உறைவிடம் சாரா கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம்கள் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. உறைவிடம் சாரா இப்பயிற்சியில் தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கோகோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் 15 நாட்கள் காலை மற்றும் மாலையில் நடைபெற்றது. கட்டணமில்லா இப்பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நடைபெற்று முடிந்த +2 அரசு பொதுத் தேர்வில் இம்மாவட்டம் மாநில அளவில் 2 இடத்திற்கு முன்னேறியது. மேலும் அரசு பள்ளிகளுக்கான தேர்ச்சியிலும் 2 இடத்திற்கு முன்னேற்றமடைந்து சாதனை படைத்துள்ளது. மாவட்டத்தில் 163 பள்ளிகளைச் சேர்ந்த 7265 மாணவர்களும் 8718 மாணவிகளும் என 15983 பேர் தேர்வு எழுதினர். இதில் 7062 மாணவர்களும் 8609 மாணவிகளும் என 15671 பேர் தேர்ச்சி பெற்றனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகமானது. கடந்த கல்வியாண்டில் 96.71% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் 6 இடம் பிடித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 98.05% பேர் தேர்ச்சி அடைந்து மாநில அளவில் இம்மாவட்டம் 2 இடத்தை பிடித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது சிவகங்கை மாவட்ட செய்திகள்.

0: எழுதியவர் ஏ முருகன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக நமது தொழில்துறையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார்.

அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்க உள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்வேகவிந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி 1000கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணி சற்று முன்வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 12:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜா முத்துப்பாண்டி உட்பட 8 பேரும், மகளிர் பிரிவில் கோமல் கோஹர், பிந்தியாராணி தேவி உட்பட 8 பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: ஆசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மாடித்தோட்டம் மற்றும் வீட்டுத்தோட்டம் அமைத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் விருதுநகர் மாடித்தோட்ட அமைப்பாளர் எஸ் பூமிநாதன் அவர்கள்.
2: இயற்கை முறையில் நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே அறுவடை பண்ணிக்கணும் வீட்டில் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாடித்தோட்டம் எனக்கு தேவையான காய்கறிகளை நான் வச்சு அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாரத்தில் ஒரு 3 நாளாவது நமக்கு தேவையானதை நம்மளே அறுவடை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டு தோட்டமும் சரி மாடித்தோட்டமும் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். பண்ணை வடிவமைப்பு இருக்குது, பண்ணை குட்டைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து பற்றியும் நம்ம உயிர்வேலிகள் அந்த மாதிரி இயற்கை முறையில் என்னென்ன இருந்துச்சு முந்தைய காலத்தில் இருந்தது இப்போ அதை வந்து திருப்பி நம்ம கேட்குறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
3: சார், இப்போ நீங்கள் வந்து மாடித்தோட்டம் பண்ணலாம், வீட்டுத்தோட்டம் பண்ணலாம், பண்ணை அமைத்தல் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ மாடித்தோட்டம்னா என்ன? முதல்ல எப்படி நம்ம வந்து அதை உருவாக்குறது?
2: இப்போ மாடித்தோட்டம்ன்ற ஏன் வந்துச்சு அப்படின்னா, வீட்டுக்கு பின்னாடி இடம் இல்லாமல் முந்தி வீட்டுக்கு பின்னாடி எல்லாருக்கும் இடம் இருக்கும், மிளகாய் கத்திரிக்காய் போடுவாங்க. இப்போ மாடித்தோட்டம் எல்லாருமே வீடை கரெக்டாக கட்டிட்டாங்க, அதனால வந்து வெயிலும் கூட அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, காய்கறி விலையும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம முன்னர் பண்ணதை வந்து நம்மளே வீட்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மாடித்தோட்டம். பட் மாடித்தோட்டன்றதை பொறுத்தவரைக்குன்னா மண்ணில் மாதிரி கிடையாது. ஏன்னா மாடித்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கும்போது வந்து மண் பொலபொலப்பாக இருக்கணும். ஒரு சின்ன பையிலையோ இல்லை பழைய டப்பாலேயோ இல்லை பழைய பிளாஸ்டிக் வாளி அந்த மாதிரி தான் நம்ம வச்சு பண்ண போகிறோம். அப்படின்றபோது வெளியே இருக்க அந்த மெட்டீரியல் பிரச்சனை கிடையாது. உள்ளே இருக்க மண் சத்துள்ள மண்ணாக இருக்கணும், வளமான மண்ணாக இருக்கணும் நமக்கு. அப்போ அந்த வளமான மண்ணாக இருந்தால் தான் வேர்கள் எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு நல்லா வளர்ச்சி கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து காய்கறிகள் பூ பூத்து காய் காய்க்கும். நமக்கு மாடித்தோட்டத்துக்கு இதுதான் வந்து மெயின்.
3: இல்லை சார், இப்போ மண் தான் போடணும்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம தோட்டக்கலை துறையில் வந்து காயர் பித்து கொடுத்தாங்க. காயர் பித்து போட்டால் போதுமா இல்லை மண்ணில் போட்டால் சிறப்பாக இருக்குமா?
2: தோட்டக்கலை துறையிலேருந்து கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா கோகோ பீட்னுவாங்க, காயர் பித்து சொல்லுவோம், ப்ளஸ் விதைகள் கொடுப்பாங்க, அப்புறம் உயிர் உரங்கள் கொடுப்பாங்க, அசோஸ்பெர்லம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனஸு, அப்புறம் வேப்பம் புண்ணாக்க அந்த நீம் இது கொடுப்பாங்க. இதெல்லாம் கலந்த கலையாக கொடுப்பாங்க. நம்ம இதை வந்து என்ன பண்ணால் தண்ணியில் ஊற வச்சு போடணும், அதுலேயே கொஞ்சம் மண் இருக்கும். பட் நம்ம வீட்டு பக்கத்தில் மேல் மண்ணுன்னு சொல்லுவோம், மேல் மண்ணில் தான் உயிரணுக்கள் நுண்ணுயிர்கள் இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த மேல் மண்ணை வந்து எடுத்துக்கலாம். வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த மேல் மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு அதோட இதை கலந்து நம்ம வந்து மாடி தோட்டத்தில் மண் கலவையை கலந்து கூட ஒரு பயில நம்ம வச்சுக்கலாம். நம்ம
3: இப்போ பயிர் ரெடி பண்ணினதுக்கப்புறம் விதைப்பு எப்படி நம்ம பண்ணணும்?
2: இப்போ விதைப்பில் வந்து இப்போ விதைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா முதல் விதை நிறுத்தி பண்ணணும். விதைகளை வந்து எடுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதை இருக்குன்னு வெண்டைக்காய் விதை, வெண்டைக்காய் விதை எடுத்து ஒரு மழை தண்ணி இருந்தால் நல்லது, ரொம்ப சிறப்பு. மழை தண்ணியில் ஒரு சின்ன டப்பாவில் வந்து மழை தண்ணியை எடுத்துகிட்டு 10 விதையை வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு 7 விதைகள் வந்து உள்ளே போயிடும். ஒரு 3 விதைகள் வந்து மேலாப்பிலே இருக்கும். அந்த 3 விதைகள் மேலே ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் பார்த்தாலும் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 விதைகள் வந்து எடுத்து வெளியே போட்டுடலாம். நம்ம அப்புறம் ஒரு 5 hours கழித்து ஒரு 6 hours ஒரு அரை நாள் கழித்து கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 7 விதைகள் ஊறியிருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு பேப்பரில் போட்டுட்டோம்னா அந்த 7 விதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 விதை தான் நல்லா ஊறி போயிருக்கும், 2 விதை வந்து ஊறாமே இருக்கும். அதை கல் விதைன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த கல் விதையும் எடுத்து போட்டுட்டோம்னா அப்போ 10 விதை போட்டதான் ஒரு 5 விதை வந்து நல்லா ஊறி இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த 5 விதையை மட்டும் நம்ம விதைச்சோம் அப்படின்னா இப்போ ஒரு பைக்கோ இருக்குன்னா ஒரு 2 விதை 3 விதை விதைச்சோம் அப்படின்னா அந்த 3 வந்துடும். இதான் விதை நேர்த்தின்றது. இப்போ நம்ம ஒரு சில பேர் எடுத்தவொடனே பாக்கெட்டில் வாங்குவாங்க, வாங்கி அப்படியே போட்டுருவாங்க, வரலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் விதை நேர்த்தி பண்ணாமல் பண்ணுறது ஒன்று. இதை வந்து நம்ம மழை தண்ணியிலையும் பண்ணலாம், சாணி கரைசல்னு சொல்லுவாங்க, சாணி பால்னுவாங்க, அதுலேயுமே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இந்த விதை நேர்த்தி விதைச்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு.
3: இப்போ விதை நேர்த்தி வந்து மழை நீர்லையும் இந்த சாணி கரைசலில் தான் பண்ணணுமா இல்லை சாதாரணமாக இருக்கிற பைப்பு தண்ணியில் நம்ம பண்ணலாம்?
2: சாதாரண தான், இது இல்லைனா அது இருந்தால் சிறந்ததுன்னு சொல்ல வரேன். மழை தண்ணியும் சாணி கரைசல் இருந்துச்சுன்னா அதில் இருக்க அந்த நுண்ணீர்கள் நுண்கிருமிகள் வந்து அதை வந்து பாதுகாக்கும். அதுக்காக தான் நம்ம இல்லைனா அந்த உயிர் உரம் கொடுக்குறாங்கல்ல அசோஸ்பெர்லன்ட்டு, அதை கூட நம்ம தண்ணியில் நினச்சி அதில் கூட ஊற வைக்கலாம். லைட்டாக போட்டு நம்ம இருக்கிற போர் வாட்டர் தண்ணியோ வீட்டில் இருக்க தண்ணியோ வச்சு ஊற வைக்கலாம்.
3: அப்படி போட்டோம் அப்படின்னம்னா அது வந்து விதைப்பு நல்லாயிருக்கும், நமக்கு காய்கறிகள் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு கவருக்கு நம்ம எத்தனை செடி போடலாம்?
2: இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி கத்திரி மிளகானா வந்து நாற்று வகைகள், நாற்று பாய் வச்சுருப்போம், அதுலேருந்து எந்த நாற்று நல்லா வந்திருக்கோ அதை எடுத்து நம்ம நடுவோம்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை மாடித்தோட்டம் மற்றும் வீட்டுத்தோட்டம் அமைத்தல் குறித்து

0: குறித்து தகவல்கள் வழங்கினார் விருதுநகர் மாடித்தோட்ட அமைப்பாளர் எஸ் பூமிநாதன் அவர்கள். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
1: நிறைவேலுமணி 30 நிமிடம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் பழப்பயிர்களில் கோடைகால நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து அலங்காநல்லூர் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் ஆர். நிர்மலா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
0: மேடம். பழப்பயிர்கள் அப்படின்றது நம்ம எதெல்லாம் சொல்லலாம்?
1: பழப்பயிர்கள் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமாக வளர்றது மா, கொய்யா, வாழை, எலுமிச்சை, அதுக்கப்புறம் சப்போட்டா, நெல்லி, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பழப்பயிர்களாக வந்து சொல்லலாம். இதில் இப்போ சிறுபான்மையான பழப்பயிர்கள்லையும் இப்போ புது வகையான பழப்பயிர்களை நம்ம வந்து அறிமுகம் பண்ணி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கமலம் அப்படிங்கிறது ஒரு அதிகபட்சமாக கொஞ்சம் சமீப காலத்தில் வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அந்த கமலம்னா என்னென்னா டிராகன் ஃப்ரூட்னு சொல்லி ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க. அது வந்து குறைந்த நீர் தேர்வையிலேயே வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு பழமாக வந்து நம்ம கள்ளிப்பழம்னு சொல்லுவோம்ல, அந்த வகையை வந்து சார்ந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம்னா அத்திப்பழம், அதுவும் வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து அதிகமாக வருது. அதுக்கப்புறம் நம்ம வேலி ஓரங்களில் கிராமத்துல எல்லாம் நம்ம வரப்போறதுலாம் இருக்கிற வந்து நம்ம கொடுக்காப்பிளி, இது எல்லாமே வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து கொஞ்சம் விவசாயிகளால் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பயிர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க.
0: இப்போ டிராகன் ஃப்ரூட் அப்படின்னு சொன்னீங்களா? ஆமாம். அது வந்து நம்மளுடைய பழம் இல்லை இல்லையா?
1: நம்ம பழம் கிடையாது. உலகத்திலேயே வந்து வியட்நாமில் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கெல்லாம் வந்து மண் வந்து சரியில்லையோ, எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நீர் வந்து கிடைக்கலையோ, அந்த மாதிரி இடத்துல வந்து நல்ல வறட்சியை தங்கூட ஒரு கள்ளி பழம், கள்ளி செடி தான் அது வந்து. அந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தருது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த பழத்தில் வந்து பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து சமீப காலத்தில் வந்து நல்ல வந்து மதிப்பை வந்து பெற்றுட்டுருக்குது. இதனுடைய விலையும் வந்து குறைகிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து குறைந்தபட்சம் ஒரு கிலோ வந்து 150 அதிகபட்சம் 250 வரையும் நமக்கு வந்து போகுது. நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஃபார்மருடைய இடத்துல இருந்து வாங்கிட்டு போகிறது வந்து ஒரு கிலோ 150 வந்து எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு இங்கே மார்க்கெட்டில் வரும்போது அது 250 வரலாம், 300 வரலாம். ஃபார்மர்கிட்டயே 150 ஒரு கிலோ அப்படின்னு எடுக்கிறது வந்து ஒரு நல்ல விலை தான்.
0: அப்போ அதுக்கு நீர் மேலாண்மைகள்லாம் தேவையே இல்லை?
1: அதுக்கு நீர் மேலாண்மைன்றது வந்து குறைந்தபட்ச நீர் தேவை. அதாவது ஆரம்ப காலத்தில் அது வளரணும் அப்படின்னா எந்த பழப்பெயராக இருந்தாலுமே அந்த ஆரம்ப காலத்தில் வந்து அதுக்கு வந்து நம்ம உயிர் தண்ணி மாதிரி நம்ம கொடுத்து ஆகணும். அதனுடைய இடைவெளி வேணால் மாறலாம். ஒரு பழப்பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடைவெளியில் கொடுக்கலாம், இன்னொன்றுக்கு 5 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இடைவெளியை வேணால் நம்ம இது பண்ணிக்கலாமா இல்லையா, ஆரம்ப காலத்தில் தண்ணி வந்து தேவை. அதுவும் இப்போ குறிப்பாக வந்து சொட்டு நீர் பாசனத்து மூலியமாக இந்த பழப்பயிரை வந்து நம்ம சாகுபடி பண்ணோம்னா நல்ல லாபம் கிடைக்குது.
0: அப்போ நீர் மேலாண்மை உத்திகள் என்னென்ன பயிருக்கு எவ்வளவு தேவைன்றதை சொல்லுங்களேன்.
1: நீர் மேலாண்மை உத்தி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான காரணிகளை வந்து நம்ம அடிப்படையாக வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய தட்ப வெப்பநிலை, அந்த பயிரை வந்து எந்த இடத்துல நம்ம இது பண்ணியிருக்கோமோ அதனுடைய தட்ப வெப்பநிலை. அதுக்கப்புறம் அங்கே பெய்யக்கூடிய மழை அளவு. அதுக்கப்புறம் மண்வகை. மண்வகை பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து செம்மண், சரளை கலந்த மண், கரிசல் மண் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எந்த மண்ணில் வந்து நம்ம அந்த பயிர் பண்ணுறோம் அப்படிங்கிறதை பொறுத்து இருக்குது. அப்புறம் வந்து பயிருடைய வளர்ச்சி நிலை, அதாவது ஸ்டேஜ் ஆஃப் த, அதாவது ஆரம்ப காலத்தில் இருக்குதா, இல்லை வந்து பூ பூக்கிற நிலையில் இருக்குதா, இல்லை காய் காய்க்கிற நிலையில் இருக்குதா, இல்லை காய்ச்சி முடித்த நிலையில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிலைகளை பொறுத்து இந்த 4 வகையான காரணிகள் அடிப்படையாக கொண்டு தான் ஒரு

0: பயிரில் வந்து நம்ம வந்து நீர் மேலாண்மை வந்து நம்ம பண்ணுறோம்.
1: இப்போ உதாரணமாக கொய்யா நட்ட உடனே அதுக்கு எவ்வளவு நாளையில் தண்ணி தேவைப்படும்?
0: இப்போ வந்து கொய்யா பொறுத்த வரையும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆரம்ப காலத்தில் நான் சொன்ன மாதிரி தான், பொதுவாகவே வந்து நம்ம பழச்செடிகளை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விதைகளிலிருந்து வரக்கூடிய கன்றுகளை வந்து நடுவது கிடையாது. பழங்காலத்தில் வந்து நம்ம விதைகள் மூலியமாக நாற்றுகள் மூலியமாக வந்து மாவாகட்டும் கொய்யாவாகட்டும் நட்டாங்க. ஆனால் வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம தோட்டக்கலைத்துறையாகட்டும் எல்லா விவசாயிகளுமே வந்து ஒட்டு கன்றுகளை தான் நம்ம வந்து பயிர் செய்கிறோம். அதுலேயும் வந்து நம்ம கொய்யா வந்து பதியன் மூலியமாக பயிர் செய்கிறோம். நம்ம பதியன் மூலியமாக பண்ணுறதுனால இதில் வந்து ஆணி வேர் வந்து இருக்காது, ஒன்லி சல்லி வேர் மட்டும்தான் வந்து நமக்கு இருக்கும், பக்க வேர்கள் மட்டும்தான். தண்ணி வந்து ஆரம்ப காலத்தில் உயிர் பிடிச்சு நல்லா வந்து வளர்கிறதுக்கு தேவைப்படும் வந்ததுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதனுடைய கால இடைவெளியை வந்து நமக்கு வந்து கூப்பிட்டிக்கலாம். ஒரு 5 நாளைக்கு ஒரு டைம் நம்ம வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து கொய்யா வந்து வருஷத்துக்கு வந்து 3 டைம் நம்மளுக்கு வந்து பொதுவாக வந்து 2 டைம் சொல்லுவாங்க காய் கிடைக்கும். ஆனால் நம்ம நல்ல முறையில் பராமரித்தோம்னா 3 டைம் வந்து நம்ம வந்து மகசூல் வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நல்ல நீர் மேலாண்மை வந்து நமக்கு வந்து தேவை. அது முக்கியமாக வந்து அந்த பழம் வந்து உற்பத்தி ஆகிற நேரத்தில் வந்து நம்ம நீர் தேவையை வந்து குறைச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து சரியான வந்து அந்த பூ பூக்கிற நேரத்துலையும் பழம் தர நேரத்துலையும் வந்து காய்க்கிற நேரத்துலையும் நம்ம வந்து நீரை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு டைமோ இல்லைன்னா வந்து நீர் அதிகமாக இருந்தால் 3 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வந்து சுழற்சி முறையில் கொடுத்தாகணும். நம்ம
1: அப்போ வந்து நீர் வந்து பற்றாக்குறையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மகசூல் கிடைக்காதுன்னு சொல்லுங்க.
0: நீர் பற்றாக்குறை வந்து என்னென்னா எல்லாத்துலேயும் அப்படி சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம சப்போட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நீங்கள் நீரை நம்ம வந்து நீர் பாய்ச்சினோம்னு வச்சுக்கங்களேன், அதனுடைய பழங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சலசலப்பாக வந்து அதனுடைய அதில் வந்து TSS சொல்லுவாங்க, அந்த இனிப்புத்தன்மை இனிப்புத்தன்மை வந்து குறைஞ்சிரும். குறைந்து அதனுடைய பழத்தினுடைய வந்து தரம் வந்து நமக்கு குறைஞ்சு நல்ல வந்து ஒரு சுவை வந்து நமக்கு கிடைக்காது. அந்த இதில் கொய்யாவுக்காலும் சரி அந்த இதில் வந்து நம்ம சரியான அளவு வந்து நம்ம நீரை கொடுக்கணும். ஆனால் அந்த நீரும் நம்ம குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னோம்னா காயெல்லாம் உங்களுக்கு வந்து சரியாக பறக்காமல் உதிர்ந்து போகக்கூடிய நிலை உண்டாகி நம்ம மகசூல் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். ஆமா,
1: அப்ப பிஞ்சு பூக்கள் அப்படின்றப்ப அந்த 2 பருவத்துல வந்து நம்ம கண்டிப்பா தண்ணீர் கொடுத்துக்கணும்,
0: கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்.
1: ஒட்டு செடிக்கும் விதை வச்சு போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் மேடம்?
0: அதான் நான் சொன்னேன். இப்போ வந்து என்னன்னா விதை உள்ள செடி வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வேர் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும், அது வந்து எந்த வறட்சியிலையும் உங்களுக்கு வந்து வளரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து உங்களுக்கு நல்ல உசவியானதாக இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல சுவையான பழங்கள் கொடுக்கக்கூடிய செடிகள் வந்து பார்த்தோம்னா ஆணி வேர் அந்த மாதிரி சரியாக இருக்காமல் வறட்சியை தாங்கக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கும். ஸோ வறட்சியை தாங்கக்கூடிய அந்த செடிகளுடைய இதை வந்து நம்ம வந்து தாய் செடியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம வறட்சியை தாங்கக்கூடிய செடிகளை வந்து வேர்ச்செடியா எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல நல்ல சுவையான பழங்களை தரக்கூடிய அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களில் இருந்து எடுத்த தண்டு குச்சிகளை அது மேல வச்சு நம்ம வந்து ஒட்டு கட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வறட்சியே தாங்கக்கூடியதும் கிடைக்கும், நல்ல வந்து தரமான வந்து பழங்களும் நமக்கு வந்து அதிக மகசூல் கிடைக்கிற மாதிரி ஒரு செடியை வந்து உற்பத்தி செய்ய முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒட்டுக்கட்டுதல் முறை. இதுல பல முறைகள் இருக்குது. இந்த முறையில வந்து அதை நான் சொன்ன கொய்யாவுக்கு பதியன் போடுறது, மாவுக்கு வந்து பக்க ஒட்டு மென்தண்டு ஒட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு முறைகள் வந்து இருக்குது. இப்ப நம்ம சமீப காலத்துல எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தக்கூடியது ஒட்டு செடிகள் மட்டும்தான்.
1: ஏன்னா அது வந்து பழங்கள் நிறைய கொடுக்கணும், மகசூல் நிறைய கிடைக்கணும் அப்படின்றது.
0: ஆமா, மகசூல் நிறைய கிடைக்கணும். அதே நேரத்தில் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வறட்சியை தாங்கிருக்கணும். ஒரு சிலது பாத்தீங்கன்னா கொய்யாவிலாம் வந்து வேர்ப்பூச்சின்னு சொல்லுவாங்க, நூற்புழு. ஸோ நூற்புழுவை தாங்கக்கூடிய அந்த அதுலயும் கொய்யாவிலையும் ஒட்டு கட்டுவாங்க, பதியனும் பண்ணுவாங்க ஒட்டும் கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி செடிகளை வந்து வேர்ச்செடியா வச்சுக்கிட்டு நம்மளுடைய தரமான பழங்கள் கொடுக்கக்கூடியதை வந்து மென்தண்டை வச்சு கட்டிடுவாங்க.
1: இப்ப வந்து நாட்டு பழங்கள் சாப்பிடுங்க, நாட்டுப்பழம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்கல்ல.
0: ஆமா,
1: இப்ப சிவப்பு கொய்யா சாப்பிடுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே மேடம்.
0: ஆமா,
1: அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்?
0: இல்ல, நீங்க சொல்ற அந்த சிவப்பு கொய்யான்னு சொல்றது அதுல உள்ள அந்த குணங்களை வச்சுதான் நம்ம வந்து சொல்றோம். அந்த சிவப்பு கொய்யா என்ன சொல்றேன், அதுல இருந்துதான் நம்ம ஒட்டு செடிகளை ஏற்படுத்துறோம். ஒட்டு செடிகள்ங்கிறது அதுல இருந்து பதியன் போட போறோம், நம்ம அந்த செடிகளை தான் நம்ம பதியன் போட போறோம். ஸோ அதனால வந்து அதனுடைய தரமோ இதோ வந்து மாற போறது கிடையாது. வந்ததுக்கு
1: இப்ப வெள்ளை கொய்யாவையும் சிவப்பு கொய்யாவையும் ஒட்டு போடுறது இல்ல,
0: அப்படி போடுறது கிடையாது. அதாவது நம்ம ஒட்டு போட போறது வந்து என்னன்னா அந்த வேர் செடி இருக்கு பாத்தீங்களா, வேர் செடி மட்டும்தான் வந்து நல்லா வந்து நோய் தாக்காம வறட்சியை தாங்கக்கூடிய செடிகளை எடுத்துக்கிறோம் நம்ம.
1: அப்போ ஒட்டு போடுதல் தான் நல்ல சிறந்த
0: ஒட்டு போடுதல் வந்து. ஆமா, சிறந்த நல்ல மகசூலும் கிடைக்கும், தரமான வந்து பழங்களும் உங்களுக்கு கிடைக்கும்.
1: எவ்வளவு காலத்துல மேடம் இந்த செடிகள்லாம் நமக்கு வந்து பலன் கொடுக்கும்?
0: விதையிலிருந்து வரக்கூடிய அந்த செடிகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா வச்சுங்களேன் அது கிட்டத்தட்ட 6-7 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இது வந்து பார்த்தோம்னா குறைந்தது வந்து உங்களுக்கு 2வது மாசத்துலயே பூக்க ஆரம்பிச்சிரும். ஆனா நம்ம வந்து பழங்களை வந்து 3 வருஷத்துல இருந்து தான் நம்ம வந்து கொண்டு வரோம். இது 2வது வருஷத்துலயே நமக்கு வந்து பலனுக்கு வரும், இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்காம 3வது வருஷத்துல இருந்து நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி வந்துடும் உங்களுக்கு.
1: எத்தனை வருஷம் அப்படி தொடர்ந்து வரும் மேடம்
0: பலன்? 20-25 வருஷம் உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும்.
1: பலன் கிடைக்கும். இப்போ வந்து காய்கறி பயிர்கள் இருக்குது, இல்லை கொடி வகை பயிர்கள் இருக்குது, பழப்பயிர்களுக்கு வந்து ஏன்னா என்ன நீர் மேலாண்மை வேணும் அப்படின்றது. இப்போ நம்ம வந்து சும்மா காய்கறி பயிர்களுக்குன்னா கொஞ்சம் ஏதாவது இருந்தால் போதும், அதை இல்லாமல் இதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பூ உதிராமல் இருக்கும்.

0: பிஞ்சு உதிராமல் இருக்கணும். அந்த தக்க காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து நீர் மேலாண்மை தேவை. மற்ற பயிர்களுக்கும் இந்த பழப்பயிர்களுக்கும் எப்படி
1: இதில் என்ன ஒரு முக்கியமான இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற பயிர்களை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து உங்களுக்கு நீரை வந்து அந்த விட நமக்கு கொடுக்கல, இல்லை கிடைக்காம போச்சு, மழையளவு குறைஞ்சி போச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து குறிப்பிட்ட தண்ணீரை வந்து அதுக்கு கொடுக்க முடியல, நீர் பாய்ச்ச முடியலன்னா அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் மகசூல் வந்து பாதிக்கும். ஆனால் நீங்கள் பல பயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த வருஷமும் மகசூல் பாதிக்கும், அடுத்து வரக்கூடிய காலங்கள்லையும் அதனுடைய மகசூல் வந்து பாதிச்சிடும். இதுதான் வந்து மற்ற பயிர்களுக்கும் நம்ம பல பயிருக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் வந்து எல்லா காலகட்டத்திலையுமே அதை வந்து நம்ம வந்து நீர் தேவையை வந்து நமக்கு அது பூர்த்தி செய்ய வேண்டியது முக்கியமானதாக ஒன்றாகும்.
0: கோடை காலத்தில் வந்து நீர் மேலாண்மை உத்திகள்னு நம்ம எதெல்லாம் கடைபிடிக்கணும்?
1: கோடை காலத்தில் அப்படிங்கிறத விட பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா மொத்தம் வந்து மூன்று வகையான வந்து பாசன முறைகள் வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது முதல்ல வந்து பார்த்தோம்னா பழங்காலத்தில் வந்து நம்ம மேற்பரப்புலேயே வந்து நம்ம நீர் பாய்ச்சிறது, நம்ம வாய்க்கால் மூலியமாக பாய்ச்சுவோம், அதுக்கப்புறம் வந்து வட்டப்பாத்திகளில் பாய்ச்சிறது. இந்த மாதிரி நீர் பாய்ச்சும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னம்னா நிறைய வந்து நீர் வந்து நமக்கு வீணாக போகுது. ரெண்டாவது அந்த வர்ற வாய்க்காலில் உள்ளது எல்லாமே தண்ணி எல்லாம் படுறதுனால உங்களுக்கு வந்து களை வந்து அதிகமாகும், அதுக்கப்புறம் வந்து வேலையாட்களுடையதும் உங்களுக்கு அதிகமாகும் பார்த்துங்க. ஆனால் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சில இதில் வந்து நம்ம நீரை வந்து அதிகமாக நம்ம பாய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது நீர் வந்து நம்ம தேங்கி நிற்கும், நல்லா தண்ணி பாய்ச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இப்போ பப்பாளிக்கெலாம் எடுத்துட்டோம்னா நீர் தேங்கி இருந்துச்சு வேரில் அப்படின்னம்னா வேர் அழுகல் நோய் வந்து வந்துடும் உங்களுக்கு. அதே நேரத்தில் அந்த தண்ணி அந்த பாத்தியிலிருந்து அடுத்த மரத்துக்கு போகும்போது இந்த வேரழுகல் நோய்க்கு காரணமான பூஞ்சனமும் அந்த பக்கத்து மரத்துக்கு போய் கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆகும்னா இது சீக்கிரமாக பரவி நம்மளுடைய அந்த தோட்டமே நமக்கு அழிகிறக்கூடிய வந்து வாய்ப்பு உண்டு. இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து அந்த வட்டப்பாத்தி பாய்ச்சறதும் வாய்க்காலில் பாய்ச்சறதுக்கும் உள்ள வந்து பெரிய வந்து குறையாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் வந்து நம்ம அடுத்தது பார்த்தோம்னா மேல்பரப்புக்கு கீழே நம்ம வந்து ஒரு பைப்பை வச்சு ஓட்ட போட்டு அதுக்குள்ளார நம்ம தண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் அதுவும் கிடையாது. இப்போ சமீப காலத்தில் நவீன முறையாக நம்ம எதை சொல்கிறோம்னா சொட்டு நீர் பாசனத்தை தான் சொல்கிறோம். சொட்டு நீர் பாசனத்துலேயே நிறைய இருக்குது. அதாவது தெளிப்பு நீர் பாசனம், அதுக்கப்புறம் வந்து மலை தூவான், அதுக்கப்புறம் நம்ம சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவோம். அதாவது இந்த மலை தூவானும் தெளிப்பான்கள் அந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பயிர், அப்புறம் வந்து பூக்கள், இந்த வெங்காயம் அந்த மாதிரி இதுக்கு தான் நமக்கு வந்து பயன்பட்டு வருகிறது. ஆனால் நம்மளுடைய பழப்பயிர்களை பொறுத்தவரையும் சொட்டு நீர் பாசனம் தான் இப்போ சமீப காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
0: அப்போ சொட்டு நீர் பாசனத்தை தவிர பிற தொழில்நுட்பங்கள் என்ன இருக்கு?
1: இல்லை, சொட்டு நீர் பாசனத்தில் என்ன உங்களுக்கு பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60-70% வந்து தண்ணீர் வந்து சேமிக்கப்படுறோம். இன்னொரு விஷயம், இந்த தண்ணீர் நம்ம கொடுக்குறோம்ல இதில் பார்த்தீங்கன்னா 90-99% நம்ம பயிருக்கு வந்து போய் சேருது. இது ரெண்டுமே இதனுடைய முக்கியமான வந்து பயன்கள் சொட்டு நீர் பாசனத்தில். அதுக்கப்புறம் வந்து களை வந்து வராது, வேலையாட்களுடைய செலவும் நமக்கு வந்து குறையுது. ரெண்டாவது உரம் போடுறதுனா நம்ம பழங்கால முறையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அதுக்கும் தனி ஆளை வச்சு உரம் போட்டுட்டு இருக்கணும். இது வந்து நம்மளுடைய பாசனத்திலேயே நம்மளுடைய உரத்தையும் நம்ம கலந்து பாசனம் நீர் போகும்போதே உரமும் போயிடும்.
0: எப்படி மேடம்?
1: அதுக்கு பேர் வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஃபெர்டிகேஷன் சொல்லுவாங்க. அந்த இது அதுக்குன்னு தனியாக ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க்ல நம்ம தேவையான உரங்கள் நீரில் கரையும் உரங்களை அதில் கரைச்சி வச்சுட்டு நம்ம பாசன தண்ணியை வந்து அதன் மூலியமா போற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னம்னா தேவையான உரத்தை தேவையான நேரத்தில் தேவையான அளவு கரெக்டாக அதனுடைய செடிக்கு வந்து போய் சேர்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் அந்த சொட்டு நீர் பாசனத்தில். இதுதான் ஒரு மிகப்பெரிய வந்து நன்மை. இருந்தது
0: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை பழப்பயிர்களில் கோடைகால நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து அலங்காநல்லூர் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் ஆர் நிர்மலா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஒரு மெல்லிசை.
2: மச்சினிய கூட்டிக்கிட்டு மனம் போல பாடிக்கிட்டு மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு இந்த மாமன் அவன் போவதெங்கே?

0: இனி தொடர்வது
1: வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் ஆகாய தாமரையில் மண்புழு உரம் தயாரிப்பது குறித்த தகவல் கேட்கலாம். நீர்நிலைகளில் ஆக்கிரமித்து வளரும் ஆகாய தாமரை கொடிகளை அகற்றி மதிப்பு கூட்டலாம், மீன்கள் வளர்க்கலாம், மண்புழு உரம் தயாரிக்கலாம். இயற்பியல் ரசாயன உயிரியல் முறைகளில் ஆகாய தாமரையின் பரவலை மேலாண்மையும் செய்யலாம். இந்த தாவரம் தினமும் 250 கிராம் முதல் 500 கிராம் அளவும் 4 வாரத்தில் 100 மடங்காகவும் வளரும் திறன் படைத்தது. இதனால் நீர்நிலைகளில் ஆக்சிஜன் அளவும் நீரின் தரமும் குறைந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. மேலும் மீன்களின் வளர்ச்சியை பாதிப்பதோடு மீன்களை நம்பியுள்ள நீர் பறவைகளின் எண்ணிக்கையையும் குறைக்கிறது. வேளாண்மையிலும் நீரின் தரத்தை குறைக்கிறது. மீன்கள், குளவிகள் போன்ற உயிரியல் முறைகள் மூலம் ஆகாய தாமரையை கட்டுப்படுத்தலாம். புசேரியம் ஈக்விசெட்டி பூஞ்சானச்சாறு களைக்கொல்லியாக செயல்படுகிறது. இவற்றின் செயல்பாட்டால் ஆகாய தாமரையின் ஒளிச்சேர்க்கை தடைபடுவதால் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. மீன் வகைகளில் கெளுத்தி மீன் அல்லது கெளிர் மீன், கெண்டை மீன்களை நீர்நிலைகளில் வளர்ப்பதால் அவை ஆகாய தாமரையை உணவாகவும் மறைவிடமாகவும் பயன்படுத்துகின்றன. இந்த மீன்களின் மூலம் ஆகாய தாமரையின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம். ஆகாய தாமரை வேகமாக வளர்வதால் அதில் கூடுதலான தலைச்சத்து 3% உள்ளது. மேலும் மணிச்சத்து 0.68%, சாம்பல் சத்து 0.15% உள்ளதுடன் இலகுவாக மட்கும் தன்மை உடையதாகவும் உள்ளதால் மண்புழு உர தயாரிப்புக்கு இதனை பயன்படுத்தலாம். மண்புழுக்களும் ஆகாய தாமரையை மிகவும் விரும்பி உண்கின்றன. உலர்ந்த ஆகாய தாமரை மாட்டுச்சாணத்தை 1:3 என்ற விகிதத்தில் கலந்து பெரியோனிக்ஸ் எஸ்கவேட்ஸ் யூட்ரோலஸ் யூஜினியா வகை மண்புழுக்களை பயன்படுத்தி 45 நாட்களில் தரமான மண்புழு உரத்தை பெறலாம். மற்ற கழிவுப் பொருட்களை பயன்படுத்தும் போது மண்புழு உரம் கிடைக்க 60 நாட்கள் ஆகும். 3 வகையான காளான்கள் வணிக ரீதியில் சாகுபடி செய்யப்படுகிறது. காளான் உற்பத்திக்கான செலவினங்களில் அதை வளர்ப்பதற்கான ஊடக செலவு 25% மேல் உள்ளது. சிப்பி காளான் உற்பத்தியில் ஆகாய தாமரை முக்கிய ஊடகமாக பயன்படுகிறது. 80% உலர்ந்த ஆகாய தாமரையுடன் 20% மாட்டு சாணம் சேர்த்து பயன்படுத்தலாம் என ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன. ஆகாய தாமரையில் அதிக சத்துக்கள் உள்ளதால் குறைந்த உற்பத்தி செலவில் கூடுதலான உற்பத்தியும் கூடுதலான லாபமும் பெறலாம். கால்நடை பராமரிப்பில் கூடுதல் வளர்ச்சிக்கும் தரமான பால் உற்பத்திக்கும் புரதச்சத்தின் அளவு மிக முக்கியம். கால்நடை தீவனங்கள், புண்ணாக்கு வகைகள் புரதச்சத்தினை அளித்தாலும் கூடுதல் செலவையும் ஏற்படுத்துகின்றன. குறைவான செலவில் கூடுதல் புரதத்தினை பெறுவதில் ஆகாய தாமரை மிகவும் உதவுகின்றது. ஆகாய தாமரையின் ஈரப்பதம் 50% வரை உலர்த்தி மெலாசஸ் அதாவது வெள்ளப்பாகு மற்றும் மரவள்ளி கிழங்கு மாவுடன் சேர்த்து காற்றில்லா தன்மையில் நொதிக்க செய்து தீவன ஊறுகாய் தயாரித்தால் தீவன தேவையை குறைத்து குறைந்த செலவில் நிவர்த்தி செய்யலாம். 1 கிலோ உலர்ந்த ஆகாய தாமரையில் அதிக அளவு எரிசக்தி ஆற்றல் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாடு நம்முடைய நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கும் அந்நிய செலாவணியை குறைத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் எரிசக்தி தேவையை நிவர்த்தி செய்யவும் உதவுகின்றது. எரிசக்தி உற்பத்திக்கு ஆகாய தாமரையுடன் மாட்டு சாணம், நீர் சேர்த்து எரிவாயு கலனில் பாக்டீரியா ஆக்சிஜன் இல்லாத நிலையில் மீத்தேன் வாயுவை உற்பத்தி செய்ய முடியும். இவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய கழிவுகளிலிருந்து இயற்கை உரமும் நாம் தயாரிக்கலாம். ஆகாய தாமரையின் தண்டு இலைகளிலிருந்து பிரிக்கப்படும் நாரில் பை, கூடை, இருக்கை, வீட்டு அலங்கார பொருட்கள், துணிகள் தயாரிக்கலாம். ஆகாய தாமரை நாரிலிருந்து காகித கூழ் தயாரித்து விரைவாக மட்கும் தன்மையுடைய சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு உதவக்கூடிய பைகளையும் தயாரிக்கலாம். இவ்வாறு வேளாண் தகவலை மதுரை வேளாண் அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது.
0: விடைபெறும் முன் கம்போஸ்ட் உரம்

கழிவுகளிலிருந்தும் இலை, சருகு மற்றும் குப்பைகளிலிருந்தும் புளுரோட்டஸ் என்னும் காளான் வித்துக்களை பயன்படுத்தி ஒரு மாதத்துக்குள் மக்க வைத்து இந்த கம்போஸ்ட் உரம் தயாரிக்கப்படுகிறது. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணு மணியும் நிகழ்ச்சியே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் இதில் விரிவாக ஆய்வு

0: வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு அவர் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏவ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின் திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனை அடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உர்வில் பட்டேல் 23 பந்துகளில் 65 ரன் குவித்தார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05 ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1669 கிலோ ஹெர்ட்ஸ் இனி கேட்கலாம். தொடர்ந்து மதுரத்தின்றல்

1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல். இன்னும் சில நிமிடங்களில் நாம் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு. இணைந்திருங்கள் இசையோடு.

0: நேரம் இப்போது 8:30.
1: ஆகாஷ்வாணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பினை நேயர்கள் இப்போது கேட்கலாம். தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து சில கட்சிகளின் உதவியுடன் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட 9 அமைச்சர் பெருமக்களின் பதவியேற்பு விழா இன்று காலை 10 மணிக்கு சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்.
2: திரு சி ஜோசப் விஜய் அவர்கள், சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன்.

0: நிமிஷம் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஸ்ரீ ஜோசப் விஜயனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: அவருடன் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், கே ஏ செங்கோட்டையன், பி வெங்கடராமன், ஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, எஸ் கீர்த்தனா உள்ளிட்ட 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சில முக்கிய திட்டங்களுக்கு கையொப்பமிட்டார்.
2: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையை ஆணையிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடைப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார்.
1: பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசுகையில்,
3: என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரிதான், உங்கள ஒருத்த மாதிரிதான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான், உங்க புள்ள மாதிரிதான், உங்க மகன் மாதிரிதான், உங்க அண்ணன் மாதிரிதான், உங்க தம்பி மாதிரிதான், அப்படிதான் நான் உணர்றேன். அவ்வளவு அன்பா, அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். பசங்களை அதுல இருந்து காப்பாத்த வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. சட்டம் ஒழுங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதா நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம அரசு கூடவே நிற்கும். தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, எனக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கும், எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்னதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்பிடன்ட் ஆயிருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.
1: இந்த நிகழ்வில் முன்னாள் தெலுங்கானா மாநில ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பங்கேற்றனர். நேயர்கள், இதுவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: நேர்களே, இப்போது திரைகானத்தை தொடர்ந்து கேட்போம்.
1: தொடர்ந்து நாம் கேட்கலாம் மதுரத்தில்.

நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம் மதுரத்தென்றல். இனி கேட்கலாம் நிகழ்ச்சிகள். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இன்னும் சில நிமிடங்களில் இணைந்திருங்கள் இசையோடு.

நேரம் 9:15. காலத்தால் அழியாத காவிய கானங்கள் அந்த காலம் ஞாபகப்படுத்தும் இனிமையான பழைய பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

மதியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை இனிமையான பாடல்கள் காலத்தை வென்ற காவிய கானங்களாக கேட்டு ரசித்தோம். இனி அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் அதிகாலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை சகவருடம் 1948 வைசாக மாதம் 21 நாள், பராபவ வருடம் சித்திரை மாதம் 28 நாள் 2026 ஆண்டு மே மாதம் 11 தேதி திங்கட்கிழமை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை கேட்கிறோம். காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி. காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேலி, இன்று ஒரு செய்தி. நிகழ்ச்சியில் முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் களிக்கம்பட்டி விவசாயி J.சரவணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் S.கண்ணன் அவர்கள். காலை 7 அறிவோம் 1000, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள். காலை 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் M.பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள் பகுதி 2 கேட்க இருக்கின்றோம். காலை 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரத்தென்றல் திரைசை, 8 செய்தி சுருக்கம், 8:02 அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. சென்னை அஞ்சலாக நிகழ்ச்சி கேட்க இருக்கின்றோம். கவி யோகி மகரிஷி டாக்டர்

சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி. காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுர தென்றல், காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு திருநெல்வேலி வானொலி. காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் பி.வி. ராமன் மற்றும் பி.வி. லக்ஷ்மணன் பாட்டு, டி.கே. பத்மநாபன் வயலின், ஆர். ரமேஷ் மிருதங்கம். காலை 10 செய்திச் சுருக்கம், 12 எனக்கு பிடித்த பாடல். 11 செய்திச் சுருக்கம், 11:30 மதுர தென்றல், 12 நிகழ்ச்சியும் நேரமும். மதியம் 12:05 ஆங்கிலத்தில்

0: ஆர். ரமேஷ் மிருதங்கம். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 12 எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், மதியம் 12:05 ஆங்கில செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, மதியம் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், மதியம் 1:10 என்னுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், மதியம் 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன், மாணவர் எஸ் துவானி, 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவாகி மீண்டும் 5:27 குரல மதம் 259 மாலை நிகழ்ச்சி துவக்கமாகின்றது. மாலை 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் நிழல்கள் திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். நாளை மாலை மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், மாலை 6:55 சேவை செய்திகள், இரவு 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி. இரவு 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் குறுகிய கால பயிர்களில் புதிய ரகங்கள் உற்பத்தி குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் குணசேகரன் அவர்கள் வரும் தகவல்கள் கேட்க இருக்கின்றோம். மேலும் அந்நிகழ்ச்சியில் மெல்லிசை, அதனைத் தொடர்ந்து வேளாண் செய்திகள், மேலும் அதனைத் தொடர்ந்து விடைபெறும் முன் இவையாவும் மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், இரவு 8:30 அச்சாணி நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆர். மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி, உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன். இரவு 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரைகாணம், 9:30 இசை பேருரை, 10:30 பழைய திரைப்பட பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், இரவு 11:10 ஒளிபரப்பு நிறைவாகும். இவையாவும் அதிகாலை முதல் ஒளிபரப்பாக உள்ள நம் நிகழ்ச்சிகள். நேர்களை இணைந்திருங்கள் இசையோடு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்க இருக்கின்றோம்.
1: Read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi addressed a massive gathering at the parade grounds in Hyderabad today, marking a significant push for the BJP in Telangana. Speaking to thousands of supporters who had travelled from across the state, the Prime Minister began his address in Telugu, extending heartfelt greetings to the people of Telangana and acknowledging the vibrant energy of the crowd. The Prime Minister drew parallels between the political shifts in other states and the current atmosphere in Telangana. He noted that people across India are increasingly placing their trust in the BJP's model of development and good governance, citing the party's performance in Assam and Puducherry as clear signs of a changing political landscape. He specifically referred to the BJP's recent rise in Bengal as a historic democratic shift that has captured the nation's attention. In a sharp critique of the opposition, the Prime Minister accused the Congress Party of fostering corruption, dynastic politics, and the misuse of national institutions. He claimed that the TMC had adopted these wrong practices and developed dictatorial models that stifle progress. However, he emphasized that when an ideology is rooted in national interest, no force can stop its momentum. Mr. Modi asserted that the political shifts witnessed from Assam and Bengal to Odisha indicate that family-run governments are being rejected by the people. Turning his focus to the state's future, the Prime Minister declared that the next government in Telangana would be led by the BJP, stating that citizens are fed up with the current political alternatives. Highlighting recent progress, Mr. Modi noted that development projects worth 9,400 crore rupees were inaugurated today, including the Zahirabad Industrial Area and the PM Mitra Textile.